0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம

0: மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
1: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
0: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேட்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதி, மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட், தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: தோல்விகள் எப்போவுமே நம்மளை வளர்க்கறதுக்காக மட்டும்தாங்க. இன்னைக்கான நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செம்மையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல்.

0: சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்க சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப இனிமையாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் மாத்துறதுக்காக சத்யா நான் பல தகவல்களை எடுத்து வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம லைஃப்ல தோல்வி அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே எல்லாத்துக்குமே ஏமாற்றம், கவலை, வலி ஆகிய உணர்வுகள் எல்லாமே தோணுங்க. ஆனா உண்மையில தோல்வி அப்படிங்கிறது வாழ்க்கையுடைய முடிவு கிடையாது, அது அடுத்த வெற்றிக்கான தொடக்கம். ஒரு குழந்தை நடக்க கத்துக்குது அப்படின்னா எத்தனை முறை கீழே விழுந்து தெரியுமா? ஆனா அந்த விழுதல் எல்லாமே அதுக்கான தோல்வின்னு நினைக்கிறதே கிடையாது. ஒவ்வொரு முறையும் திரும்ப திரும்ப எழுந்து நின்று நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் ஒரு நாள் அது உறுதியா நடக்குது. வாழ்க்கையிலையும் அதே மாதிரி தாங்க. தேர்வுலையா இருக்கட்டும் இல்ல வாழ்க்கையிலயா இருக்கட்டும், தோல்வி அடையிறோம், தொழில இழப்பு ஏற்படுது, உறவுகள்ல ஏமாற்றம் ஏற்படுது அப்படின்னா எல்லாமே நம்மளை உடைக்க வரல, நம்மளை மேலும் வலிமையாக்க தான் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், வாழ்க்கை ரொம்ப நிம்மதியா இருக்கும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்னைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் ஆக இருந்திருக்குது. இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காலையிலிருந்தே பார்க்குறோம் சூரியன் பிரைட்டான ஒரு என்ட்ரி தான் கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது, மழை வரப்போகுதா, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ அடுத்ததாக உங்க அறிவு விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
1: சோனா எஃப்எம் 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
2: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
0: எஸ் உங்கள் அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியாக சத்யானா என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இந்தியாவில் வைரம் அதிகம் உற்பத்தி செய்யப்படும் மாநிலம் எது? இந்தியாவில் வைரம் அதிகம் உற்பத்தி செய்யப்படும் மாநிலம் எது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணியிலேருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். சோ மறக்காம போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ உங்களோட பதில மறக்காம பதிவு பண்ணிடுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ்மே வெயிட்டிங்ல இருக்குது, அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறதுல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாவே மார்டின் கார்டினருடைய மிட்டா மிராஸ் பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school. Sona Valiyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhaningaloda future beautifula design panna Sona Valiyappa Public School. TPT Main Road, Junction Salem. Contact 9445-92160.
1: உங்கள் ஆரோக்கியத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
2: ஜூன் 1ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது.
1: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 9 மணி வரை.
2: ஆண்டு உறுப்பினராக ₹1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
1: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவ்ஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி தான் அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல, காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்ரு போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன் இதெல்லாம் நாஸ்தென்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. நான்காம் நாள் இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தென்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டுருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோடய காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தென்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தென்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க. தஸ்தாயேவ்ஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: அப்ப நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
0: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
4: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே சூப்பரான ஒரு அப்டேட் தான் வந்துருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போது இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட சேலத்தில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிமா சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எல்லாமே ஈவினிங் டைமில் தாங்க மேக்ஸிமம் நடக்கிற மாதிரி இருக்குது. அந்த மழை பெய்யறதா இருக்கட்டும் எதாக இருந்திருக்கட்டும், ஈவினிங் டைமில் தான் மேக்ஸிமம் நட்டு நடக்குது. ஆனால் பகல் டைமில் வெயில் பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்குது. காலைல 11 மணிக்கு வெயில் ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா சாயங்காலம் 3 மணி வரைக்குமே வெயில் வந்துட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்குது. இப்போ கத்திரி வெயிலே முடிஞ்சிருச்சு, ஆனால் இருந்தாலுமே இன்னுமே அந்த வெயிலோட தாக்கம் இருந்துகிட்டே தான் இருக்குது. நம்மளோட சேலத்தில் மட்டும் இல்லாமல் நம்மளோட தமிழகம் முழுக்கவுமே 10 இடங்களில் இப்போ வெயில் சதம் அடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நேற்று சாயங்காலம் நிலவரப்படி 10 இடங்களில் வெயில் சதம் அடிச்சிருக்குது. சென்னை, மீனம்பாக்கம், கடலூர், பரங்கிப்பேட்டை ஆகிய இடங்களில் அதிகபட்சமாக தலா 103 டிகிரி பாரன்ஹீட், அதாவது 389.7 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெப்பம் பதிவாகியிருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக சென்னை, நுங்கம்பாக்கம், காரைக்கால், நாகப்பட்டினம், புதுச்சேரி, திருத்தணி, தொண்டி, வேலூர் ஆகிய இடங்கள்லையுமே வெயிலுடைய தாக்கம் 38 டிகிரி செல்சியஸுக்கு மேலே பதிவாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதாவது 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் போகிறீங்க அப்படின்னா நீர் ஆகாரங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க, கொடை எடுத்துகிட்டு போயிடுங்க. இப்போது அடுத்ததாக இன்றைக்கி நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 42 ரூபாய், உருளைக்கிழங்கு 50 ரூபாய், திம்பம் உருளைக்கிழங்கு 34 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 28 ரூபாய், சின்ன வெங்காயம் 48 ரூபாய், பெரிய வெங்காயம் 34 ரூபாய், பச்சை மிளகாய் 46 ரூபாய், கத்தரிக்காய் 45 ரூபாய், வால் கத்தரிக்காய் 45 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 45 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 40 ரூபாய், வெண்டைக்காய் 28 ரூபாய், முருங்கைக்காய் 40 ரூபாய், பீர்க்காங்காய் 40 ரூபாய், சுரக்காய் 28 ரூபாய், புடலங்காய் 45 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 40 ரூபாய், பாகற்காய் 45 ரூபாய், நாட்டு பாகற்காய் 50 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், பீன்ஸ் 85 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 80 ரூபாய், அவரைக்காய் 70 ரூபாய், கேரட் 84 ரூபாய், மாங்காய் 25 ரூபாய், பழங்கள்ல வாழை பழம் 40 ரூபாய், புவன் வாழை 40 ரூபாய், தேன் வாழை 40 ரூபாய், ரஸ்தாலி 60 ரூபாய், செவ்வாழை 60 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 70 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாயிலிருந்து 24 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, அஸ்தம்பட்டி உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: என்ன மச்சான் அங்கேயும் நடந்துட்டு இருக்க?
4: ஒன்னும் இல்லடா. விட,
3: என்னடா கோபமா இருக்கியா? என்னன்னு சொல்றா பாத்துக்கலாம்.
4: இல்ல மச்சான், நான் போய் ஒருத்தருகிட்ட ஏன் சார் நின்றுட்டே இருக்கீங்க, அங்க போய் உக்காருங்கன்னு சொன்னான்டா.
3: சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு?
4: அவர் என்னோட பேச்சுக்கு மரியாதையே கொடுக்காம அவர் பாட்டுக்கு போயிட்டாரா?
3: ஏன்டா அப்படி பண்ணாரு?
4: அவருக்கு தமிழ் தெரியாது போல, அதனாலதான் பூந்து போயிட்டாரு.

0: நீதானே.
1: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இத ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
2: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
1: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட சுவிட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
2: அப்படியா? அது தெரியாம குளிச்சுட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி சுவிட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
3: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈர இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
2: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
4: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மின்சாரத்தை சேமித்து வச்சோம் அப்படின்னு தாங்க நம்மளுடைய ஃபியூச்சரில் நம்மளுக்கு கண்டிப்பாக மின்சாரம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே மின்சாரத்தை கொஞ்சம் சேமித்து வைக்கணும். இது பற்றின ஒரு தகவல் தாங்க வந்திருக்குது. இணைச்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். என்ன உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் இன்றைக்கி பல இடங்களில் வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது. எங்கெங்க அப்படின்னா கருப்பூர் துணைமின் நிலையத்தில் மின்

பராமரிப்பு பணிகள் நடந்திருக்கிறதுனால கருப்பூர், கரும்பாலை, தேக்கம்பட்டி, செங்கரடு, மேட்டுப்பதி, புதூர், சங்கீதப்பட்டி, வெள்ளாளப்பட்டி, காமலாபுரம், எட்டிக்குட்டப்பட்டி, கருத்தானூர், சக்கரசெட்டிப்பட்டி, சிக்காரப்பட்டி, புளியம்பட்டி, நாரணம்பாளையம், குள்ளம் நாயக்கன்பட்டி, ஆனைக்கவுண்டம்பட்டி, ஹவுசிங் போர்டு, மாங்குப்பை, சாமிநாயக்கன்பட்டி, செல்லப்பிள்ளைக்குட்டை, வெத்திலைக்காரனூர், கோட்டக்கவுண்டம்பட்டி, மாமாங்கம், சோரமங்கலம், ஜங்ஷன், ஐந்து ரோடு, குரங்குச்சாவடி, நரசோதிப்பட்டி, வெள்ளக்கல்பட்டி, பாரதி நகர், சீனிவாச நகர், ரெட்டியூர், நகரமலை அடிவாரம், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நான் இன்னைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நங்கவள்ளி துணைமை நிலையத்திலுமே மீன் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்கிறதுனால நங்கவள்ளி, குட்டப்பட்டி, ஸ்ரீரங்கனூர், பூசாரிப்பட்டி, வனவாசி, சூரகை, மல்லிக்குட்டை, குள்ளானூர், வீரக்கல், மானத்தால், அரியாம்பட்டி, செல்லக்கல், சூரப்பள்ளி, குப்பம்பட்டி, பழக்காரனூர், மாதநாயக்கன்பட்டி, ஓலைப்பட்டி, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மல்லியக்கரை துணைமின் நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணிகள் காரணத்தினால மல்லியக்கரை, கருத்தராஜாபாளையம், நீச்சம்பட்டி, சீலியம்பட்டி, கீரிப்பட்டி, கந்தசாமி புதூர், தலையூத்து, அரசநத்தம், கோபாலபுரம், களரம்பட்டி, ஆரன்பாளையம், மத்துரூட்டு, விஜி புதூர், பூசாலியூர், விபி குட்டை, சிங்கிலியன் கோம்பை, நாகப்பட்டினம், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வேறு எதுவுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததான் மார்ட்டின் கார்டினுடைய சைனா மேடு காதல் பாட்டு வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக அடுத்ததாக என்ன அப்டேட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்போது தங்கத்தோடைய விலை ஒவ்வொரு நாளுமே குறையுது அதிகமாகுது அப்படி தாங்க வருது. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு தங்கத்தோடைய விலை ரொம்ப கொஞ்சம், அதாவது 1000 ரூபாய் அந்த அளவுக்கு வந்துட்டு இப்போ குறைஞ்சிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்துட்டு ஒரு இடத்துல மின்தடையானது ஏற்பட போகுது நம்ம சேலத்தில். எங்கே அப்படின்னா, மேட்டூர் ஆர்எஸ் மற்றும் மேச்சேரி துணைமின் நிலையங்களில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால மேட்டூர் நகரம், சேலம் கேம்ப்பு, மாதையன் குட்டை, நவப்பட்டி, கோல்நாயக்கன்பட்டி, புதூர், மேச்சேரி, சூரியனூர், நித்திகிரிப்பட்டி, அமரம், மல்லிக்குந்தம், பள்ளிப்பட்டி, ஆண்டிக்கரை, பொட்டனேரி, கூனாண்டியூர், கீரைக்காரனூர், செங்காட்டூர், குதிரைக்காரனூர், பாரக்கல்லூர், எம் காளிப்பட்டி, மேட்டூர் ஆர்எஸ், கருமலைக்கூடல், சாம்பள்ளி, வீரனூர், கோனூர், மடத்துப்பட்டி, கூளையூர், கந்தனூர், விருதாசம்பட்டி, குள்ளமுடையானூர், குஞ்சாண்டியூர், ராமன் நகர், தேசாய் நகர், தங்கமாபுரிப்பட்டினம், கருப்பிரெட்டியூர், சின்னக்காவூர், தாளையூர், தொட்டில்பட்டி, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு இன்றைக்கான வேலையை டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது தங்கத்தோடைய விலை இப்போ 1040 ரூபாய் வரைக்குமே குறைஞ்சிருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் நேற்று தங்கத்தோடைய விலை பவுனுக்கு 1040 ரூபாய் வரைக்குமே குறைஞ்சிருக்குது. தமிழகத்தில் கடந்த சனிக்கிழமை 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 14200 ரூபாய்க்கும் பவுனுக்கு 113600 ரூபாய்க்கும் விற்பனையாகிச்சிருக்குது. வெள்ளியுடைய விலை கிராம் ஒன்றுக்கு 270 ரூபாய்க்கு விற்பனையாகிச்சிருக்குது. நேற்று தங்கத்தோடைய விலை கிராமுக்கு 130 ரூபாய் குறைஞ்சி 14070 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. பவுனுக்கு 1040 ரூபாய் சரிவடைஞ்சி 112560 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது சொல்லியிருக்காங்க. அதனால மக்களே, நீங்க யாராவது வந்துட்டு தங்கம்லாம் வாங்குறீங்க அப்படின்னா டக்குன்னு வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ குறையும் போதே வாங்கி வச்சுட்டு தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்ததான் நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் என்ன இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13950 ரூபாய்க்கும் தங்கம் பவுனுக்கு 111240 ரூபாய்க்கும் விற்பனையாகிட்டு வெள்ளியோட விலை கிராமுக்கு 260 ரூபாய்க்கும் வெள்ளியோட விலை பார் ஒன்றுக்கு 260000 ரூபாய்க்கும் விற்பனையாகிட்டு. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை 5.80 காசுகளாக தான் இப்போதைக்கு விற்பனையாகிட்டு அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது உங்களுக்காக அடி மதுரை பக்கம் போற புள்ள சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய தமிழகத்தில் இப்போ வெயிலுடைய அளவும் அதே மாதிரி தான் இருக்குது, அதே நேரத்தில் மழையும் வந்துட்டு பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் இப்போது இன்றைக்கி நம்மளோட தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் சேலம், ஈரோடு, தருமபுரி உட்பட 10 மாவட்டங்களில் இன்றைக்கி கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேத்து காலையில வரையிலான 24 மணி நேரத்தில் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பகுதியில் அதிகபட்சமாக 11 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்குது. கடலோர கர்நாடகாவில் இருந்து கடலோர கேரளா வரைக்குமே வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியுமே நிலவிட்டுருக்குது. தமிழகத்தில் சில இடங்களில் இன்னைக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் திருநெல்வேலி, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, தருமபுரி, சேலம், ஈரோடு மாவட்டங்களில் இன்னைக்கு இடி மற்றும் மின்னலோட பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரியும் தமிழ்

தமிழகத்தில் சில இடங்களில் இன்னைக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே கூடுதலாக பதிவாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேலத்துலேயுமே கனமழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதே நேரத்தில் நீங்கள் வெளியே இல்லை ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷனுக்காகவோ போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கொடையோ ரெயின் கோட்டோ மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடுங்க, எதுக்கு சேஃப்டிக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம சேலம் மேட்டுருணையுடைய நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 79.79 அடியாகவும் நீர் இருப்பு 41.74 டிஎம்சியாகவும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 876 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனஅடியாகவுமே இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து கம்மியாகவும் நீர் திறப்பு அதிகமாகவும் இருக்குது. இதுக்கு முன்னாடி நீர் வரத்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு, ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ 876 கனஅடி அப்படி மாதிரி தான் நீர் வரத்து இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு 1000 கனஅடியாக இருக்குது. இப்போ நீர் வரத்தை கம்மியாகவும் நீர் திறப்பு அதிகமாகவும் இருக்கிறதுனால நீர் மட்டம் மற்றும் நீர் இருப்புமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்கள்லையாவது நீர் வரத்து அதிகமாக போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது உங்களுக்காக இன்னொரு சூப்பரான அப்டேட்மே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக மதன் தங்கதுரையுடைய யார் அவ இங்கே இருக்கா அந்த சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய நம்மை சுற்றி நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்குது. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்கிறதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்குது. அதில் இப்போ முதலாவதாக என்ன அப்டேட்ஸ் சொல்ல போகிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஜோலார்பேட்டை டு ஈரோடு பயணிக்கக்கூடிய பயணிகளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்டேட் தான் இது. ஈ ஜோலார்பேட்டை டு ஈரோடு பயணிகள் ரயில் இன்றைக்கி தாமதமாக தான் வந்துட்டு கிளம்பும் அப்படிமா தான் சொல்லியிருக்காங்க. ஜோலார்பேட்டை ஈரோடு பயணிகள் ரயில் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால தாமதமாக இயக்கப்படும் அப்படிங்கிற அறிவிக்கப்பட்டிருக்குது. திருப்பத்தூர் டு சேலம் இடையே முரப்பூர் புட்டி ரெட்டிப்பட்டி அப்படிங்கிற இந்த பகுதி வெளித்தடத்தில் பராமரிப்பு பணிகள் நடந்துட்டு இருந்துட்டு இருக்குது. இதையொட்டி இன்னைக்கு, அதாவது ஜூன் 9 இன்னைக்கு 16, 23, 30 ஆகிய தேதிகளில் மதியம் 2:45 மணிக்கு கிளம்பக்கூடிய ஜோலார்பேட்டை டு ஈரோடு பயணிகள் ரயில் 25 நிமிடங்கள் தாமதமாக இயக்கப்படும் அப்படி மாதிரி சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் வந்து தெரிவித்து

இருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது இந்த ரயிலில் பயணிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அடுத்ததாக நம்ம சேலத்தில் இன்றைக்கி இன்னும் ஒரு இடத்துலையுமே வந்துட்டு மின்தடையாந்து ஏற்பட போகுது. எங்கே அப்படின்னா ஜலகண்டாபுரம் துணை மின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகளான காரணத்தினால ஜலகண்டாபுரம் கட்டிநாயக்கன்பட்டி பெத்தான் வளவு கரிக்காப்பட்டி சவுரியூர் கலர்பட்டி குறுக்கப்பட்டி செட்டிமாங்குறிச்சி தோரமங்கலம் வங்காளியூர் செலவடை இடையம்பட்டி ராமிரெட்டிப்பட்டி பாப்பம்பாடியில் ஒரு பகுதி இருப்பாளியில் ஒரு பகுதி இந்த பகுதிகள் எல்லாத்திலுமே இன்னைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய வேலை மட்டும் கிட்ட முடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக இன்னைக்கு நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கே இருக்குது அப்படின்னா மாமாங்கம் வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில் சந்தியூர் மல்லூர் சீலநாயக்கன்பட்டி அம்மாபேட்டை அயோத்தியப்பட்டினம் குகை அப்படிங்கிற இந்த பகுதிகள் எல்லாத்திலுமே வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது. ஸோ இந்த பகுதிக்கு வேலைக்கு போகிறீங்கன்னா அந்த பகுதி தாண்டி வேலைக்கு வெளியே போகிறீங்க அப்படின்னா பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க. அடுத்ததாக இன்னைக்கான கேள்வியாக நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் என்ன அப்படின்னா இந்தியாவில் வைரம் அதிகம் உற்பத்தி செய்யப்படும் மாநிலம் இது. இந்தியாவில் வைரம் அதிகம் உற்பத்தி செய்யப்படும் மாநிலம் இது அப்படிங்கிறதா இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதா இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். இப்போ அடுத்தது உங்களுக்காக பிளேசியோடைய தன்னானே நானே சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: யாரா?
1: கருப்பூர்ல ஜூன் 1ஆம் தேதியில இருந்து புதுசா வி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
2: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்டோரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
1: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் 1 முறை இலவச ஆலோசனை கூட இருக்காம். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
3: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் வி பிளஸ் கிளினிக்.
4: இப்போ நம்ம விளாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பார்ப்போம்.
5: எப்படா, நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
6: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
5: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
2: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
7: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
8: இப்போ நம்மளுடைய சேலத்தில் நாளைக்கு ஒரு இடத்துல வந்து மின் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் நடக்க போகுது. ஸோ நீங்கள் ஏதாவது இந்த மின் நுகர்வோர் குறைதீர் கூட்டத்தில் கலந்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் நாளைக்கு ஒரு இடத்துல வந்து மின் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் நடக்க போகுது. கிழக்கு கோட்டை மின் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் நாளைக்கு ஜூன் 10ஆம் தேதி நடக்க போகுது. யார் தலைமையில் அப்படின்னா மேற்பார்வை புலியாரல் அவர்கள் தலைமையில். இது பற்றி தமிழ்நாடு மின்வாரிய சேலம் கிழக்கு கோட்ட செறிப்பொறியாளர் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, சேலம் காமராஜர் நகர் காலனியில் இருக்கக்கூடிய கிழக்கு கோட்ட மின்வாரிய வளாகத்தில் செயற்பொறியாளர் அலுவலகத்தில் நாளைக்கு காலையில் 11 மணிலிருந்து மதியம் 1 மணி வரைக்குமே மேற்பார்வை பொறியாளர் அவர்களுடைய தலைமையில் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் ஒன்று நடக்கப் போகுது அப்படின்னும், மின் நுகர்வோர் நேரில் கலந்துக்கிட்டு தங்களுடைய குறைகளை தெரிவித்து பயன்பெறலாம் அப்படி மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. சங்ககிரி கோட்ட செயற்பொறியாளர் சாந்தி அவர்கள் இது பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சங்ககிரி கோட்ட மின்வாரியம் சார்பில் மின் நுகர்வோர்களுக்கான குறைதீர் கூட்டம் சங்ககிரி விஎன் பாளையம் மின்வாரிய அலுவலக வளாகத்தில் நாளைக்கு காலையில் 11 மணிலிருந்து மதியம் 1 மணி வரைக்குமே நடக்கிறது அப்படின்னும், இந்த கூட்டத்தில் சங்ககிரி மின் கோட்டத்திற்கு உட்பட்ட மின் நுகர்வோர்கள் மின்சாரம் சம்பந்தமான குறைகளை தெரிவித்து பயன்பெறலாம் அப்படி மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக கலைமதி அவங்க வந்துட்டு அவங்களுடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்க எங்கேருந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா ராசிபுரத்துலேருந்து அவங்க வந்து எங்களோட பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. இப்போ நீங்களுமே வந்துட்டு நம்மளுடைய நிகழ்ச்சியெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம். அது எப்படி என்னங்கிறது எல்லாமே வந்துட்டு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போது அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். கலைமதி அவங்க வந்துட்டு ராசிபுரம் பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே கலைமதி. உங்களுக்கு இன்றைக்கி நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம சூப்பராக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் என்னென்ன விஷயங்களை அச்சீவ் பண்ண நினைச்சிங்களோ வாழ்க்கையில் அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும். உங்களோட வாழ்க்கையில் இனிமேல் வரக்கூடிய எல்லா நாட்களுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது அடுத்தது உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது. மதன் தங்கத்தோடைய யார் அவ இங்கே இருக்க அந்த சாங் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம

0: உங்க பையன் வீட்ல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்ட்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயகா மிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயகா மிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இத ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தாதான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சிட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி ஸ்விட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை

0: சுற்றுச்சூழலும் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனாயஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் நாளைக்கு ஒரு இடத்துல வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. எந்த இடத்துல அப்படின்னா, நெத்திமேடு துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால நெத்திமேடு, அன்னதானப்பட்டி, செவ்வாய்ப்பேட்டை, சத்திரம், அரிசிபாளையம், நான்கு ரோடு, குகை, லைன்மேடு, ததக்காப்பட்டி, தாசநாயக்கன்பட்டி, கொண்டலாம்பட்டி, நெய்க்காரப்பட்டி, உத்தம சோழபுரம் இந்த பகுதியில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு, அது மட்டும் இல்லாமல் பூலாவரி, சூரமங்கலம், சின்னேரி, வயல்காடு, பள்ளப்பட்டி, சாமிநாதபுரம் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வேலையத்தையுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரும். ஸோ அதுக்குள்ளாரியே உங்களோட வேலைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் அந்த வேலைகளை முடிச்சு வச்சுக்கோங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்த் டிப்ஸ் தாங்க சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மாதத்துக்கு வெறும் வயிற்றில் தினமும் பாலில் ஊற வச்ச உலர் திராட்சை இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு சாப்பிட்டு வந்துட்டுனால ரத்த சேவப்பணக்கள் அதிகமாகுமா, பெண்களுக்கு சீரான மாதவிடாய் ஏற்படுத்தவும் உதவுது, அதே மாதிரி உடலெடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாகவும் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு நிறைய ஹெல்த் டிப்ஸ் வந்து கொடுத்து வந்திருக்கேன். ஸோ இது மாதிரியான நிறைய ஹெல்த் டிப்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், டாக்டர்ஸோட அட்வைசஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும், மூத்தோருடைய ஆரோக்கிய முத்துக்கள் அப்படிங்கிற இதில் பழங்கால வைத்திய முறைகள்லாம் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சோனா 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் மதியம் 2 மணிலிருந்து 3 மணிக்குள் ஒலிபரப்பாகக்கூடிய என்றும் நலமுடன் நிகழ்ச்சியை கேளுங்க நாகராஜ் அவங்களோட. உங்களுக்காக என்ன நிறைய ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் கொண்டு சேர்த்துட்டு இருக்காரு. ஸோ மறக்காம கேளுங்க என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் மதியம் 2 மணிலிருந்து 3 மணி வரைக்கும். அந்த நிகழ்ச்சி கேட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதிகமே நம்மளோட நிலை என்னன்னா 9 8 8 7 7 0 107 8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போது அடுத்ததாக இன்றைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தலைப்பு என்னன்னா, மனிதனுக்கு வாழ்க்கை அனுபவத்தை தோல்வி கற்றுக் கொடுக்கிறதா வெற்றி கற்றுக் கொடுக்கிறதா, மனிதனுக்கு வாழ்க்கை அனுபவத்தை தோல்வி கற்றுக் கொடுக்கிறதா வெற்றி கற்றுக் கொடுக்கிறதா அப்படிங்கிறதா இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்குவாங்க. 9 7 8 7 7 0 107 8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோட சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்படின்னா, தாட்கோ சார்பில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு உணவு ஊட்டச்சத்து இயல் உடல் எடை சீரமைப்பு ஆகிய பயிற்சிகள் வழங்கப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் மூலமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் அடிப்படையிலான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருது. இதோடைய தொடர்ச்சியாக இப்போ தாட்கோ மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு உணவு ஊட்டச்சத்து இயல் உடல் எடை சீரமைப்பு போன்ற பயிற்சிகள் வழங்கப்பட இருக்குது அப்படின்னும், இந்த பயிற்சியை பெற விரும்பக்கூடிய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்கள் 12 வகுப்பில் தேர்ச்சி பெற்றவராகவும் வயது வரம்பு 18 முதல் 35 வயதிற்குள்ளவராகவும் இருக்கணும். அதே மாதிரி இவங்களுக்கான குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள்ளாரே இருக்கணும். இந்த பயிற்சிக்கான கால அளவு 50 நாட்கள். அது மட்டும் இல்லாமல் ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் பயிற்சி நடைபெற இருக்குது. தகுதி பெறக்கூடிய நபர்கள் பயிற்சி நடைபெறும் மாவட்டங்களில் தங்கி படிப்பதற்கான செலவின தொகையை தாட்கோவால் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சியில் தேர்ச்சி பெறக்கூடிய தகுதியான நபர்களை பயிற்சி அளிக்கக்கூடிய நிறுவனத்தின் மூலமாக ஆரம்ப கால மாத ஊதியமாக சுமார் 15,000 முதல் 20,000 ரூபாய் வரைக்கும் வருவாய் ஈட்டக்கூடிய வகையில் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சியில் சேருவதற்கு www.thatco.com அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் பதிவு செஞ்சு பயன்பெறலாம் அப்படி மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது இதில் போய் அப்ளை பண்ணுற மாதிரி பிளானில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போய்விட்டு மறக்காமல் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போது அடுத்ததான் நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாளாக கொண்டாடுறாங்க யார் அப்படின்னா, தமிழ்மணி. அவங்க வந்து தொடசம்பட்டி பகுதியிலிருந்து அவங்களுடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தமிழ்மணி. உங்களுக்கு நாளைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக செம வைபாக இருக்கிற நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் என்ன விஷயங்களை அச்சீவ் பண்ண நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ண அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது அடுத்ததாக இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து பர்த்டே விஷஸ் சொல்ல வெட்டிங் அனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், அவங்களுடைய டீட்டெயில்ஸை மறக்காமல் சென்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போது அடுத்ததாக உங்களுக்காக இன்னொரு அப்டேட் வீட்டிங்கில் இருக்குது, அது என்ன அப்டேட் அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக அகேஷோடைய அரண்மனை சாங் வந்துகிட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியில் உங்களுக்காக சொல்றதுக்காக என்ன வெயிட்டிங்ல இருக்குது அப்படின்னா, இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படிங்கறதான். இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, மனிதனுக்கு வாழ்க்கை அனுபவத்தை தோல்வி கற்றுக் கொடுக்கிறதா வெற்றி கற்றுக் கொடுக்கிறதா. மனிதனுக்கு வாழ்க்கை அனுபவத்தை தோல்வி கற்றுக் கொடுக்கிறதா வெற்றி கற்றுக் கொடுக்கிறதா அப்படிங்கறதான் இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதே மாதிரி நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்க

0: தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
1: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
0: எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்தியாவில் வைரம் அதிகம் உற்பத்தி செய்யப்படும் மாநிலம் எது? இந்தியாவில் வைரம் அதிகம் உற்பத்தி செய்யப்படும் மாநிலம் எது அப்படிங்கிறது இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் மத்திய பிரதேசம். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், ருக்மணி பாட்டி தாத்தகாப்பட்டியில இருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியில இருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியில இருந்தும், ஸ்ரீஜா அக்கா தாத்தகாப்பட்டியில இருந்தும், சித்ரா பகவதி அக்கா திருச்சியில இருந்தும், துர்காதேவி அக்கா திருச்சியில இருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியில இருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாண்டப்பட்டியிலிருந்து இந்த கேள்விக்கான பதில் சரியா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காவியா, மாரிமுத்து, தினேஷ், ஜோஷ்வா, தனேஷ் இவங்களும் இந்த கேள்விக்கான பதில் சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787770107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணிடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா நான் இங்கே வந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாபா நேயர்களை நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிட்டு ஜாலியாக விளையாட வந்துட்டேன். எல்லாருக்கும் அருமையான காலை வணக்கம். இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளையாட நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்களே. நேற்று வந்து ஒரு சூப்பரான வார்த்தை விளையாட்டு தான் உங்களோட விளையாண்டோம். இன்றைக்கி வந்து நான் விளையாடுறதுக்காக ஒரு இன்னொரு சூப்பரான ஒரு விளையாட்டு கொண்டு வந்திருக்கேன். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சரியா தவறா அப்படிங்கிற விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாட போகிறோம். இந்த சரியா தவறா அப்படிங்கிற விளையாட்டோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அந்த விஷயத்தை வந்து நான் சொல்கிறது சரியா தவறா அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கரெக்டாக சொல்லணும். இதுதான் வந்து இன்றைக்கான விளையாட்டோட விதிமுறைகள். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9 7 8 7 7 0 107 8 அப்படிங்கிற நம்பருக்கு. இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாடுவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேங்க.
1: மாணிக்கவேல் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா. எப்படி போயிட்டு இருக்கு? நேத்து மழையா நம்ம ஊர்ல?
2: இல்லைங்க, மழை எல்லாம் வரல, நல்ல வெயில் தான்.
1: சரி சரிங்க அண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
2: சரியா தவறா, நீங்க சொல்ற இதுக்கு நான் சரியா தவறான்னு சொல்லணும்.
1: ஆமா, நான் விளையாடுவோமா?
2: அவ்வளோ.
1: ஓகே. மனித உடலில் உள்ள மிகச்சிறிய எலும்பு வந்து காதில் தான் இருக்கான், உண்மையா தெரியுமா?
2: சரி
1: சரி. ஓகே. சூரியன் வந்து பூமியை சுற்றி வருதான்.
2: தவறு.
1: இதுக்கு என்ன இவ்வளோ நேரம் யோசிக்கிறீங்க? ஓகே. தேன் இருக்குல்ல, தேன்.
2: ஆமாம்.
1: அது தேன் வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆனாலும் கெடாமல் இருக்குமா?
2: ஒரிஜினல் தேன் கேடாது. சரி,
1: ஒரிஜினல் தேன். இதுல டூப்ளிகேட் தேன் வேற இருக்கா?
2: ஆமா ஆமா, பாவு காய்ச்சி வைக்கிறாங்க.

0: ஓ ஆமா, அது கேட்டுரும் அது கேட்டுரும். சூப்பர் சூப்பர் மாணிக்கம், நான் கரெக்டா இல்ல, சூப்பரா சொன்னீங்க, ரொம்ப நன்றி அண்ணா.
1: நன்றி
0: நன்றி. மங்களபுரத்திலிருந்து மாணிக்கம் அண்ணா கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக சூப்பரான செமையான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டுவாங்க, இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். உங்களுக்காக கூலான ஒரு பாட்டு தான் வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க.
2: Hey, hold on.

0: சேலத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 முதல் 1 வரை, மாலை 5 முதல் 9 வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.

0: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
2: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவால சரியா தவறா அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ இந்த விளையாட்டை நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு சிறப்பான நேர் காத்துட்டு இருக்காங்க. அவங்களோட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், நான் தாதகப்பட்டி ருக்மணி அம்மா பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் வணக்கம் தாதகப்பட்டி ருக்மணி பாட்டி, நான் அருமையா இருக்கேன். மூணு இதயங்கள் இருக்கான் உண்மையா? வாழைப்பழம் பெரி பெரி திராட்சை வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க, உண்மையா? அது உண்மை இல்ல பாட்டி?
2: அது தவறு இல்ல?
1: தவறுதான். ஓகே பாட்டி, அடுத்து கேட்டுறவா? நிலாவை சுத்தி பூமி வருதா உண்மையா?
2: நிலாவை சுத்தி பூமி வருதா? பூமி சுத்தி தான் நிலா வரும். தவறு.
1: சூப்பர் சூப்பர் பாட்டி, அருமையா நீங்க. நன்றி பாட்டி.
2: நன்றி சாமி, நன்றி சாமி, நன்றி நன்றி.
1: தாதகாப்பட்டியில இருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி பாட்டி. நீங்க நம்ம கூட விளையாண்டதுக்கு ஐடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாக சூடவா நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களை.
3: அதெல்லாம் கோல்டன் டேஸ்ல மச்சான். ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ், கிரிக்கெட், பப்ஜி, டீ கடை, ஸ்னீக் அவுட்ஸ் அண்ட் நைட் ரைட்ஸ். என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: என்ன மச்சான்
4: அங்கிங்க
3: அவருக்கு
4: தமிழ் தெரியாது போல, அதனால தான் பூந்து
5: போயிட்டாரு. எல்லாமே இருக்கிற ஒரே ஸ்கூல் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026-27 அகாடமிக் இயர். உங்க குழந்தைங்களோட ஃபியூச்சரை பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ண சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், டிபிடி மெயின் ரோட், ஜங்ஷன், சேலம். கான்டாக்ட் 9442592160.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இத ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சிட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி ஸ்விட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈர இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்கள்

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் என்னோட. இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டுருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு இது சொல்லுவேன், ஒரு விஷயம் சொல்லுவேன், அது வந்து சரியாக தவறா அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கரெக்டாக சொல்லணும். இந்த விளையாட்டு தான் நீங்கள் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-7107.8 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பார்க்குறேன் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு சிறப்பான நேர் காத்துட்டு இருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் நாகராஜன் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஒரு பஸ்ஸுக்கு முன்னாடி 5 பஸ் நிக்குது, ஒரு பஸ்ஸுக்கு பின்னாடி 5 பஸ் நிக்குதுங்களா? அப்படின்னா அப்படி இப்படி பார்த்தா கூட 6 பஸ்ஸானா?
4: கரெக்டா சொல்லிட்டீங்க.
3: உங்களுக்கான முதல் விஷயம் என்னன்னா, பசுக்களால படிக்கட்டுல ஏற முடியும் ஆனா இறங்க முடியாது, தெரியுமா? அது உண்மையா பொய்யா? சரியா தவறா? மனித மூளை வந்து இரவுல தூங்கும் போது முழுசா வேலையே செய்யாது, நின்னு விடும். ஒரு மின்னல், ஒரு மின்னல் இருக்குல்ல, ஒரு மின்னலோட சக்தி வந்து சூரியனை விட வெப்பமா இருக்குமா? சரியா தவறா?
4: தொட்டு
3: பார்த்தா தான் தெரியும். சூப்பரண்ணா, அது ஆக்சுவலா உண்மைதானா? ஒரு மின்னலோட சக்தி வந்து சூரியனை விட, ஆமா, சூரியனை விட அதிகமா இருக்கும். அதனாலதான் மின்னல் தாக்குனா உடனே செத்து போயிருக்கு.
4: பயங்கர பவரா
3: இருக்கு. சூப்பர் சூப்பரண்ணா, அருமையா விளையாண்டுங்க, ரொம்ப நன்றி அண்ணா.
4: நன்றி
3: நன்றி. நாகராஜன் மேட்டுப்பாளையம்ல இருந்து கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா, அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க. அது வாக்கறேன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு ஒன்று வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. அது வாக்கரேனோட இன்னைக்கு வாகை சுடுவால ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட சரியா தவறா அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாட போகிறேன். உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், அது சரியா தவறா அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கரெக்டாக சொல்லணும். இதுதான் இன்னைக்கான விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் மைடியர் மக்களே, 9787-7007-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அருமையான அற்புதமான அன்பான
2: விளையாண்டு
1: தெரியுமா? சரியா தவறா அப்படிங்கிற விளையாட்டு தான்
2: விளையாண்டுருக்கோம்.
1: முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீன் உயிரா உயிரோடு இருக்கிறதுக்கு தண்ணீர் ரொம்ப முக்கியமா உண்மையா?
2: சரி சரி.
1: வாழைப்பழம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறத்துல மட்டும்தான் இருக்கும்னு சொல்றாங்க, உண்மையா? தமிழ்நாட்டோட தலைநகரம் சேலம்னு சொல்றாங்க. திவாகருக்கு எப்பயுமே நம்ம நேயர்கள் எல்லாத்தையுமே பிடிக்குமா?
2: சரி சரி சரி.
1: சூப்பர் சூப்பர் கலை சொல்லியா.

0: ரொம்ப நன்றி அக்கா, அருமையா
1: சரி
0: சரிங்க அக்கா, சரிங்க அக்கா, நன்றி அக்கா,
1: நன்றிங்க தீபாகர், மிக்க மகிழ்ச்சி. எங்கேயோ போய் எங்கேயோ கொண்டு வந்து விட்டுட்டீங்க.
0: சூப்பர் அக்கா, நன்றி நன்றி அக்கா, நன்றி
1: நன்றிங்க தீபாகர், நிகழ்ச்சி அருமையா போட்டு வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி அக்கா, நன்றி
1: நன்றிங்க தீபாகர்.
0: மேட்டூர் வட்டம் மயமுத்தூர்ல இருந்து கலைசெல்வி அக்கா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து நீந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவார்கள் சிலப்பு உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே. பாடலுக்கு பிறகு இன்னும் நாம் நிறைய நேயர்கள் கூட விளையாடுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் என்னுடன். இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பரான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பெயர் தான் சரியா தவறா. இன்னைக்கு இந்த விளையாட்டில் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், அது சரியா தவறா அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்னைக்கு நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு சூப்பரான நேயர் காத்துட்ருக்காரு, அவர் கூட நம்ம இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் தேவாக.
1: வணக்கம் வணக்கம் பாஸ்கரண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: நான் சூப்பரா இருக்கேன், சொல்லுங்க.
1: அருமையாண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு
2: இருக்கோம் தெரியுமா? சொல்லுங்க
1: அண்ணா. இன்னைக்கு உங்ககிட்ட நான் வந்து ஒரு விஷயம் சொல்லுவேன்னா, அது சரியா தவறா அப்படிங்கிறத நீங்க என்கிட்ட சொல்லணும்ண்ணா. விளாடுவோமா? ஓகே. ஒட்டகத்தால தண்ணியே குடிக்காம ஒரு வாரத்துக்கு மேல உயிர் வாழ முடியுமா? சரியா தவறா?
2: சரி.
1: வவ்வால் வந்து ஒரு பறவை இனம்னு சொல்றாங்க, சரியா? சரியா தவறா? கரெக்ட் கரெக்ட், தவறது. அதுக்கப்புறம் மனித உடல்ல அதிக எலும்புகள் இருக்கிறது வந்து கைகள்லயும் கால்கள்லயும் மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாங்க, சரியா தவறா? இல்ல, சரி. அதிக எலும்பு கைகளையும் கால தான் இருக்கு. ஆமா, சூப்பர் சூப்பர். ஆனா அருமையால நீங்க ரொம்ப நன்றி அண்ணா. நன்றி நன்றி. டால்மியா காலனிலேருந்து பாஸ்கர் அண்ணா கால் பண்ணி சிறப்பாக சூப்பராக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் என்னுடன். உங்களுக்காக சூப்பரான பாட்டு ஒன்று வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி நின்றிருக்கீங்க. இது வாக்கரேனுடன். இன்னைக்கு வாகை சுடுவா நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியா தவறா அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது வாக்கரேன் கூட ஜாலியாக விளையாடலாம். இன்னைக்கு இந்த விளையாட்டை இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு சிறப்பான நேர் காத்துட்டு இருக்காரு. அவரு கூட நாம இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: இனிய நற்கலை வணக்கம். தீபா, வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கேன்னா. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு தீபா உங்களுடைய காலை பொழுது எல்லாம்?
1: இன்னைக்கு அற்புதமா போயிட்டு இருக்கேண்ணா.
2: சூப்பர் சூப்பர். மழையெல்லாம் வந்துதா நேத்தி?
1: இல்லைங்கண்ணா, மழை வரலைங்கண்ணா. மூடமா தான் இருந்தது, ஆனா மழைங்களா வரல.
2: இங்கே அதுதான், நேற்று திடீர்னு மழை வராம இருந்தது. கூலான ஒரு கிளைமேட்டா, சுத்தமா இப்ப மழையும் வரல.
1: சூப்பரண்ணா. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம்
2: தெரியுமா? சரியா தவறா அப்படிதானே
1: விளையாடுவோமா?
2: ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லாது, சரியா தப்பான்னு
1: சொல்லணும், அவ்வளவுதான். ஓகே. தேனீகளுக்கு மொத்தமா 5 கண்கள் உள்ளன, கரெக்டா? இல்ல, சரி. தேனீக்கு மொத்தமா 5 கண்கள் தான் இருக்கு. ஆமா. குதிரையினால நின்னுட்டே தூங்க முடியுமா? சரியா தவறா?
2: அது சரி.
1: ஓகே. முதலைகள் அழுவும், அழுகும் தெரியுமா? முதலைகள், முதலை இருக்குல்ல, முதலை வந்து அழுவுமா? கிரை.
2: அதுவும் அது தவறு.
1: இல்ல, சரி.
2: சரியா?
1: ஆமா. ஓகே. அடுத்து, ஒட்டகத்தினால ஒரு வாரத்துக்கு மேல தண்ணீர் சேமிச்சு வச்சு குடிக்காம இருக்க முடியுமா? சரியா? இல்ல, ஒரு வாரத்துக்கு மேல தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா?
2: அப்படியா?
1: சூப்பர் அண்ணா, அருமையா. ரொம்ப நன்றி அண்ணா. ரொம்ப நன்றி. நன்றி அண்ணா. நன்றி. காட்பாடியில இருந்து சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு. ரொம்ப நன்றி அண்ணா, நீங்க நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா.

107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனோட உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேயர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி இரண்டாம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ் பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவ்ஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல. காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்ரு போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன் இதெல்லாம் நாஸ்தென்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. நான்காம் நாள் இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தென்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டுருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோட காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தென்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தென்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க. தஸ்தாயேவ்ஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: சாரா, கருப்பூர்ல June 1st இருந்து புதுசா B+ கிளினிக் திறக்க போறாங்க தெரியுமா?
3: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்டரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
2: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனை கூட இருக்காம். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
4: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் B+ கிளினிக்.
5: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
6: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
5: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.

0: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது பார்க்குற உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு சரியா தவறா அப்படிங்கிற ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-707-8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா என் கூட ஜாலியாக பேசிக்கிட்டே விளையாடலாம். இதனை தொடர்ந்து இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடைஞ்சிருக்காரு, அவர் கூட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: உங்களுக்கான
1: கேள்வி, இந்தியாவின் தேசிய விலங்கு புலின்னு சொல்றாங்க, உண்மையா? ஓகே. சந்திரன் நிலா வந்து பகல்ல தெரியாதாம். ஓகே. மனிதர்களால கண்ணை திறந்துகிட்டே தூங்க முடியும்னு சொல்றாங்க, உண்மையா? சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா நீங்க, ரொம்ப நன்றி அண்ணா. நன்றி நன்றி. ஆர்டிஎம்ல இருந்து ராமு அண்ணா கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. வாக்கரனுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களை.
3: ஆயிஷா, ஒரு நொடி ஒரு நொடி ஒரு வருஷத்தை விட பெருசாக தெரியுதுன்னு சொன்னால் நம்ப முடியுதா? எனக்கு இப்போ அப்படி தான் இருக்கு. வந்துட்டுருக்கேன் உன்னை பார்க்க, உன் கையை பிடிக்க, உன் கண்ணில் தொலைஞ்சு போக, உன் மூச்சு காற்று சுவாசிக்க. வந்துட்டுருக்கேன், காத்திரு காதலோட ஒரு ரைடுக்கு.

இந்த நொடிக்கு தான் காத்துட்டு இருந்தேன். உன் கையை பிடிக்க, உன் சிரிப்புல என் கவலைய மறக்க. ஐனோ நீ வருவன, என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போவன். லெட்ஸ் கோ.

0: உங்க பையன் வீட்டுல எல்லாருக்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸ் மாத்துது. விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல், ஓஎம்ஆர் ரோட், சென்னை. கால் 7358201234.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030366633330.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இதை ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட சுவிட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சிட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி சுவிட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈர இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: மக்காத நெகிழி மண்வளத்தை அளிக்கும், மக்கும் துணிப்பை மண்வளத்தை காக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா,
3: வாகை சூடவா.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம சரியா தவறா அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு விஷயம் சொல்லுவேன், அது வந்து சரியா தவறா அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இந்த அன்றைக்கான விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு.

0: நீங்கள் கால் பண்ணி இது பார்க்குறேன் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா?
0: அருமையாக இருக்கேன் கஸ்தூரி அண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: சூப்பராக இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கிறேன். எப்படிங்க, மழை இது வேண்டுங்களா, காட்டடிக்கலாம்?
0: இல்லைங்கண்ணா, மழையெல்லாம் வெயில், அப்பப்போ வெயில் மட்டும் விடாமல் வருது, மேகமூட்டமாக இருக்குது, ஆனால் மழை மட்டும் வரமாட்டேங்குதுண்ணா. பட்டாம்பூச்சிகளால கால்களால அவங்களோட சுவைய உணர முடியுமாண்ணா? அந்த சுவைய கால்களால உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க, சரியா தவறா? சரி, ஓகே ஓகே. சிங்கத்தினால மட்டும்தான் வேட்டையாட முடியும் அப்படின்னு சொல்றாங்கண்ணா, உண்மையா? பறவை வகை தான், பறக்க முடியாது. நன்றி நன்றி அண்ணா,
1: நன்றி.
0: திருப்பூர் மாவட்டத்தில இருந்து கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா, அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோன எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க, இது வாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே, இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்,
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர், உங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவாவில் ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியா தவறா அப்படிங்கிற விளையாட்டு. உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அது சரியா தவறா அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கரெக்டாக சொல்லணும். இந்த விளையாட்டை இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் அணிஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம். தருமபுரி மாவட்டம் ஏழுகோடு எம் ராஜேஸ்வரி பேசுறேன். தீவாகர் நிலையத்தில் அனைவரும் எப்படி இருக்கீங்க?
6: எல்லாருமே சூப்பரா இருக்கும். ராஜேஸ்வரி அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நாங்களும் நலமா இருக்கோம். இன்னைக்கான விளையாட்டு சரியா தவறவா?
6: ஆமா அக்கா, விளையாடுவோமா? ஓகே. இந்தியாவோட தேசிய கொடியில மொத்தமா 3 நிறங்கள் இருக்கும், 3 கலர் இருக்கும், சரியா தவறா? சூப்பர் அக்கா. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குன்னு சொல்றாங்க, சரியா தவறா? தேன் வந்து கெட்டே போகாது அப்படின்னு சொல்றாங்க, சரியா தவறா? தேன் தேன்
7: எங்க போகாது?
6: கெட்டு போகாதாம்.
7: கெட்டு போகாது.
6: ம், சரியா தவறா?
7: ரைட், கரெக்ட், கரெக்ட்.
6: சூப்பர் சூப்பர் ராஜேஸ்வரி அக்கா, எல்லாத்தையும் கரெக்டா சொல்லி அற்புதமா விளையாடுங்க. நன்றி அக்கா.
7: நன்றி, நன்றி,
6: நன்றி. தருமபுரி மாவட்டத்திலிருந்து ராஜேஸ்வரி அக்கா கால் பண்ணி சிறப்பாக விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க. நம்ம இன்னும் நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இது வாக்கரன் கூட இணைஞ்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் இன்னைக்கு வாகை சுடுவா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். சரி மக்களே, இதோட நானும் கிளம்புறேன். நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு கால் பண்ணி யாரால் விளையாட முடியல அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி என்னால் விளையாட முடியல இது வாக்கர் அப்படின்ட்டு யாராக இருந்தீங்க கவலையே படாதீங்க. திரும்ப நாளைக்கு வருவேன், திங்கள் முதல் சனி வரை.

காலை 9 மணி முதல் 11 மணி வரைக்கும் நீங்கள் வாங்க சுடுவா நிகழ்ச்சியில் ஜாலியாக பேசிகிட்டே விளையாடலாம் என் கூட. இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது, பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதோட நானும் கிளம்புறேன், உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் வாகை சுடுவா. மக்களே நன்றி, மக்களே டாட்டா, மக்களே பாய். நம்ம சோனா எஃப்எம்ல நிறையா சூப்பரான புது புது பாட்டெலாம் வந்துகிட்டே இருக்குது, எல்லாத்தையும் கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே நிகழ்ச்சியும் கேட்டு மகிழுங்கோல்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். திரவ தங்கம் டமாஸ்க் ரோஜா, நறுமணம், மருத்துவம், பொருளாதாரம் வரைக்கும் ஆளக்கூடிய மலர் ராணி எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இயற்கையோட படைப்புல ரோஜாக்கள் அழகிற்கு பெயர் பெற்றதுன்னு சொல்லலாம். ஆனா அந்த ரோஜாக்கள்லயே நறுமணத்துக்காகவும் மருத்துவ குணங்களுக்காகவும் உலகத்தையே தன்னோட பக்கம் ஈர்த்த ஒரு வகை ரோஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து டமாஸ்க் ரோஸ் தான். சிரியாவில டமாஸ்கஸ் நகர்ல இருந்து உலகெங்கும் பரவிய இந்த ரோஜா இன்னைக்கு வாசனை திரவிய தயாரிப்புலயும் மருத்துவ துறையிலயும் ஈடு இணையற்ற இடத்தை பிடிச்சிருக்கு. வெறும் அழகு தாவரமா மட்டும் இல்லாம பொருளாதார ரீதியாவும் திரவ தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மதிப்பு மிக்க இந்த ரோஜாவோட சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்மளுமே தெரிஞ்சுக்கலாம். டமாஸ்க் ரோஜா பத்தி வரலாற்றுலயும் அறிவியல்லயும் பல வியக்கத்தக்க தகவல்கள் இருக்கு. இந்த ரோஜாக்கள் முதல்ல சிரியாவின் தலைநகரான டமாஸ்கஸ் நகர்ல இருந்து ஐரோப்பாவுக்கு கொண்டு செல்லப்பட்டதுனால இந்த பெயர் வந்துச்சு. 11ஆம் நூற்றாண்டுல சிலுவை போர்களுக்கு போயிட்டு திரும்பிய ராபர்ட் டி பிரி அப்படின்றவரு இத ஐரோப்பாவுக்கு அறிமுகப்படுத்தினதா சொல்றாங்க. திரவ தங்கம் டமாஸ்க் ரோஜாவில இருந்து எடுக்கக்கூடிய நறுமண எண்ணெய் ரொம்பவே விலை உயர்ந்தது. ஒரு கிலோ ரோஜா எண்ணெய் எடுக்கிறதுக்கு சுமார் 3000-4000 கிலோ வரைக்கும் ரோஜா இதழ்கள் தேவைப்படுது. இதனால இது வாசனை திரவிய உலகில திரவ தங்கம் அப்படின்னு அழைக்கப்படுது. சூரிய உதயத்துக்கு முன்னாடி அறுவடை அப்படிங்கும் போது இதழ்கள்ல இருக்கக்கூடிய நறுமணம் மற்றும் எண்ணெய் சத்து சூரிய வெப்பம் பட்ட உடனேயே குறைய தொடங்கிருமா. அதனால இதனுடைய நறுமணத்தை முழுமையா பெறத்துக்கு அதிகாலை 4 மணிலிருந்து காலையில 8 மணிக்குள்ளார கைப்பட அறுவடை செய்யணும்னு சொல்றாங்க. 3 முக்கிய நாடுகள் சொல்லும் போது உலக அளவுல டமாஸ்க் ரோஜா உற்பத்தியில 3 இடங்கள் மிக முக்கியமானது. இங்க இருக்கக்கூடிய ரோஜா பள்ளத்தாக்கு உலக புகழ் பெற்றது. துருக்கி இஸ்பார்டா பகுதியில பெரிய அளவுல வளர்க்கப்படுது. இந்தியா அப்படின்னு சொல்லும் போது உத்தரப்பிரதேசத்தோட கன்னோச் மற்றும் ராஜஸ்தான்ல ஹல்டிகாட்டி பகுதியில இது வந்து அதிகமா பயிரிடப்படுது. எல்லா ரோஜாக்களையும் சாப்பிட முடியாதுங்க, ஆனா டமாஸ்க் ரோஜா இதழ்கள் உண்ணக்கூடியது. இதுல இருந்துதான் உயர்தரமான குல்கந்து தயாரிக்கப்படுது. இது உடலுக்கு குளிர்ச்சி தரதோட ஜீரண சக்தியையும் அதிகரிக்குது. மற்ற நவீன ஹைபிரிட் ரோஜாக்களை விட டமாஸ்க் ரோஜா செடிகள் நீண்ட காலம் வாழக்கூடியது. சில இடங்கள்ல 50 ஆண்டுகளுக்கும் மேலா பூத்து குலுங்கக்கூடிய செடிகள் இருக்கு. மரபணு சோதனைகளின்படி டமாஸ்க் ரோஜா அப்படின்றது இயற்கையாவே உருவான ஒரு கலப்பினம். இது அழகுக்காக மட்டும் இல்லங்க, மனித கலாச்சாரத்துல ஒரு முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கு. நவீன காலத்துல எத்தனையோ புதிய ரோஜா ரகங்கள் உருவாக்கப்பட்டாலுமே டமாஸ்க் ரோஜாவோட பாரம்பரிய நவீனத்துக்கும் தனித்துவத்திற்கும் ஈடா எதுவுமே இல்ல. ஒரு துளி நறுமண எண்ணெய்க்காக 1000-கணக்கான இதழ்கள் தியாகம் செய்யக்கூடிய இந்த மலர் பொறுமையின் சிறப்பையும் இயற்கையோட

0: கொடையையும் நமக்கு உணர்த்துது. நறுமணம் தரக்கூடிய திரவியமா மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய மருந்தாவும் விளங்கக்கூடிய டமாஸ்க் ரோஜா என்றுமே மலர் உலகின் மங்கா புகழ் பெற்ற அரசியாவே திகழுதுன்னா பாத்துக்கோங்களே. அப்பா இவ்வளோ நன்மைகளா அப்படின்னு தானே தோணுது நம்ம எல்லாத்துக்கும். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
1: Let's gear up. Reporting, dropping the diamond track. Cause who is back? We'll make it bang it. No, I'll be back. Turn it up. It's so lit. It's them on the beat, bringing my heat. It's

0: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மையை.
1: குறைபாடா? கவலை வேண்டாம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
1: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
2: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
1: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
1: மேலும் தொடர்புக்கு 703-666-3333.
3: வயசுல இருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: சேலத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 முதல் 1 வரை, மாலை 5 முதல் 9 வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம். சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 முதல் 1 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாகப்பட்டினம் மாவட்டம் பாப்பா கோவில் கிராமத்துல இருந்து செந்தில்குமார் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப மீன்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, குளத்துல விடும் போது நம்ம ஒரு சில மீன்களை தான் விடுவோம். ஆனா சார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப புல்லு கண்ட மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மீனை குளத்துல நம்ம விட்டோம் அப்படின்னா என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: எல்லா மீனும் விட்டுட்டு புல்லுக்கண்டை விட்டீங்கன்னா, இந்த புல்லுகள் பாசிகள் இந்த உள்ள கிழங்குகள் இது உங்களுக்கு வாழை இலைகள் இதே போல பச்சை பசு நிறங்கள் உள்ளதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஓரளவுக்கு குரோத் நல்லா இருக்கும். அது நம்ம வெப்பலா உள்ள குளத்துல புல்லுக்கண்டை விட்டு எங்க செயலியெல்லாம் ஒன்றும் ஆகல. இதே போல தாவரங்கள் இயற்கை இதா இருக்கணும், உங்களுக்கு வந்து தாமரை ஆகாய இந்த தாமரைகள்லாம் இருக்கிறதுலாம் நல்லா இருக்கும். ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா, சில பகுதியில் வெங்காய தாமரைகள்லாம் அதிகமாக இருக்கும். ஒரு சில குளத்துலாம் பார்த்தீங்கன்னா வெங்காய தாமரைகள் அதிகமாக இருக்கும். குளத்தை யூஸ்லெஸ் இல்லாமல் நிறைய குளம், அதே போல பார்த்தீங்கன்னா இப்போ பகுதியில் நிறைய குளங்கள் இருக்கும், அது மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாமல் கோயில் குளங்கள் பயன்பாட்டு கிடக்கும். அந்த குளத்தில் நாங்கள் 3 வருஷம் 4 வருஷம் பேசிக்கிட்டு சுத்தமாக அந்த வெங்காய தாமரையெல்லாம் நல்லா அகற்றிட்டு மீன்லாம் விடும்போது நல்லா அபரிகரமான வளர்ச்சிக்கு தீவனமே போடாமல் வளருது. ஏன்னா அதில் உள்ள கீழே உள்ள வேர்கள் உள்ள அழுக்கு இழுக்கு எல்லாத்தையும் சாதகம் பண்ணிட்டு நல்லா இருக்குது. அதனால் உங்களுக்கு சுகாதார தொற்று கொஞ்சம் பிரச்சனை, இந்த குப்பை குப்பையெல்லாம் போட்டு வேஸ்ட் பண்ணிடுவாங்க அந்த குளத்தை. நம்ம அதை சுத்தமாக எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு ஒரு குளத்தை தான் அப்புறப்படுத்தி காட்டணும் பஞ்சாயத்தில் ஃபுல்லாகவே சொல்லி. இந்த ஏரியாவில் உள்ள பஞ்சாயத்தில் ஒரு 10 இருந்தது எல்லாத்தையுமே வெக்கேட் பண்ணி ஆளுகளை வச்சு ஜேசிபி வச்சு அகற்றி அப்புறப்படுத்திட்டு இப்போ தண்ணியை விட்டு மீனை விட்டு வளர்க்குறோம். மக்களும் பயன்பாட்டுக்கு இருக்குது, மணியான மனம் வளர்க்குறாங்க, மக்கள் குளிக்கிறாங்க. அது எவ்வளவு அதை நம்ம விட்டுட்டோம்னா எல்லாம் வெங்காய தாமரம் பண்ணி காலப்போக்கில் அந்த குளம் சுத்தமாக துர்நாற்றம் அடித்து அந்த குளத்தையே வீணாக போகிற சூழ்நிலைகள் வருது. அதாவது மண் எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து பர்மிஷன் கிடைக்கிறது இல்லை, எப்பயாவது தான் ஒரு வாட்டி கிடைக்கும். 7 இயர்ஸ் 5 இயர்ஸுக்கு ஒரு வாட்டி ஒரு கிடைக்குது. அப்போ கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கிட்டு வெங்காய தாமரம் அகற்ற சுற்றுப்புற சூழ்நிலைகள் நல்லா இருக்கும், மீன் வளர்ப்புக்கு உகந்ததாக இருக்கும். இந்த பள்ளப்பகுதியில் எதுக்கு நான் குளம் வெட்டணும்னா, எவ்வளோ வயல்கள் நெற்பயிர்கள் முழுகி வீணாகாமல் குளத்தை யூஸ்ஃபுல்லாக உள்ள இடத்த வளர்க்கலாம். நம்ம விவசாயம் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. பட் எவ்வளோ பள்ளப்பகுதிகள் சில பகுதிகளில் இருக்கும்போது இது வளர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதான் என்னோட முயற்சி. மேலும் இந்த விவரங்களை பற்றி மீன் வளர்ப்பு மற்றும் சந்தேகங்கள் மற்றும் விவரங்கள் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு என் நம்பர் கொடுத்துருங்க, செல் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீன் வளர்ப்பு அபரிகரமான வளர்ச்சி, எந்த யாரோட தயமும் இல்லை, நம்மளே தொழிலாளி நம்மளே முதலாளி. இது பிளஸ் என்னன்னா, நம்ம தான் தொழிலாளி நம்ம தான் முதலாளி, அதே போல தான் யாருக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது.
3: நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப சார் ஒரு விஷயம் சொன்னாங்க, நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மள இந்த தொழில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, இந்த மீன் தொழில நம்மளே முதலாளிங்க, நம்மளே தொழிலாளி, முடிஞ்ச வரைக்கும் நம்மளே செய்யறதுக்கு பாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்கல கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன
2: மச்சான்,
1: அங்கிருக்கீங்க?
2: அவரு பாட்டுக்கு போயிட்டு
1: ஏன்டா அப்படி பண்ணாரு?
2: அவருக்கு தமிழ் தெரியாது போல, அதனாலதான் பூந்து போயிட்டாரு.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இதை ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட சுவிட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சிட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி சுவிட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈர இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: நீர்வளம் நிலவளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாலான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: அடுத்ததா சேலம் மாவட்டம் கருப்பூர் செங்கரடு கிராமத்துல இருந்து கோகுல் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப எங்க பிசினஸ்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆட்கள் பற்றாக்குறை அப்படின்றது இருந்துகிட்டே தாங்க இருக்கு. இப்ப தோராயமா சொல்லணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 30-35 பேராவது தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, அது என்னன்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
4: பிஸ்னஸ் இருக்கிற பெரிய சவால்னா லேபர் மேனேஜ்மெண்ட் தான். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேலைக்கு இவ்வளோ பேரா அப்படின்றது தான் இருக்கும். இப்போ நான் கிடைக்கிற எனக்கு ஒரு நீங்கள் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் 9 டன் ஒட்டினா எனக்கு ஒரு டன் அதிகபட்ச சக்கரை கிடைக்கும், ஒரு 1000 கிலோ கிடைக்கும். 9000 கிலோ ஒட்டினா எனக்கு ஒரு 1000 கிலோ இல்லை 900 கிலோ தான் கிடைக்கும். அதுக்கு எவ்வளோ பேர் வேலை செய்யணும்னா 35 பேர் நாங்கள் வேலை செய்யணும். 35 பேர் வேலை செஞ்சால் தான் அது கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அது

0: ரொம்ப சேலஞ்ச் தான். ஏன்னா இன்னைக்கு இருக்கிறதுல லேபர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்கள மேனேஜ் பண்ணி அவங்களுக்கு தேவையெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்து அவங்க லீவெலாம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இங்கே இப்போ ஒர்க்கும் பேலன்ஸ் பண்ணி எதுவும் அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி எல்லாமே என்வரன்மெண்ட் வச்சுருக்கணும். அதனால் அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெரிய சேலஞ்சாக நான் பார்க்குறேன். எங்களோட தயாரிப்பில் முக்கியமான ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரையோட ஒரிஜினலாக செய்கிறது தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா கஸ்டமர் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த தரத்தை மட்டும் எப்பவுமே குறைச்சிடாதீங்க, அந்த மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட் நமக்கு கிடைக்கும் போது நமக்கு லாபம் குறைவோ நிறைவோ அது அதை பற்றி இருக்காது. அவங்க திரும்ப திரும்பி நல்லா இருக்கு அதை மெயின்டைன் பண்ணுங்க, என்ன நல்லா பண்ணுங்கன்னு சொல்லும்போது தான் நமக்கு இன்னும் ஓடலாம் என்ன நல்லா பண்ணலாம்னு தோணும். வெள்ளை சர்க்கரைக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா நான் எனக்கு என்னோட நாலேஜ்க்கு எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளை சக்கரை வாயில் போட்டிங்கன்னா இனிப்பு மட்டும்தான் இருக்கும், எது கூட வேணால் சேர்ந்துடும், இனிப்பு மட்டும்தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குலோப் ஜாமா செஞ்ச குலோப் ஜாமா தெரியும், ஜிலேபியாக தெரிஞ்ச ஜிலேபி, உங்களுக்கு வந்து பால்கோவா செஞ்சா என்ன வேணா அது உள்ளே போய் சேர்ந்துக்கும், யாரு கூட மிங்கிள் ஆகிக்கும். ஆனால் நாட்டு சக்கரை மிங்கிள் ஆகாது, என்ன பண்ணாலும் அது ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும், அது ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். என் பாகு தன் பாகு ஸ்மெல்னு சொல்லுவாங்க, வெள்ளம் பாகு ஸ்மெல், வெள்ளம் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மிக்சிங்கில் வந்து அது சேம் அதே தான் இருக்கும். மிக்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இனிப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும், பாகுத்தன்மை ரொம்ப டாமினேட் பண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கும். வயலில் போட்டோன்னு இனிப்பு அதிகமாக இருக்கும், ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப இனிப்பாக இருக்கும் திகட்டுற மாதிரி. ஆனால் வந்து இது இருக்காது, பாகுத்தன்மை டேஸ்ட் ரொம்ப கம்மியாக, அதே பியூர் இது நீங்கள் நான் ஒரிஜினலாக நாட்டு சக்கரை என்ன மாதிரி இருக்குன்னா இனிப்புத்தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும், பாகுத்தன்மை நல்ல இதாக இருக்கும், பாகு டேஸ்ட் வந்து நிறையா அதிகமாக இருக்கும். இது ஒன்று தான். அதை விட்டால் கலரெல்லாம் மேட்ரு இல்லை, கலர் வந்து இது மாறி மாறி வரும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லேப் ரிப்போர்ட் ஒன்று தான் மேம் எனக்கு தெரிஞ்சு.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப வெள்ளம் காய்ச்சறப்ப பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய ஸ்மெல் வந்து வந்துகிட்டே இருக்கும், அதை வச்சே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து நாட்டு சர்க்கரை அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இப்ப இனிப்புத்தன்மை அப்படின்றது அதிகமா இருக்கும். அதாவது நான் எதை சொல்றேன் அப்படின்னா இப்ப வந்து வெள்ளம் காய்ச்சறப்ப நம்ம வந்து சர்க்கரையை வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய இனிப்புத்தன்மை வந்து அதிகமா இருக்கும். இதே இப்ப ஒரிஜினல் நாட்டு சர்க்கரையா இருந்துச்சு அப்படின்னா அந்த டேஸ்ட் தனியாவே நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம்,

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பூச்சியல் துறையில் பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப தண்டு துளைப்பான் தாக்கம் இருக்கும் போது அந்த பூச்சிகளை எந்த மாதிரி அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னும் ஒரு நிறைய முறைகள் இருக்கு. அதாவது பூச்சிக்கொல்லிகள் நேரடியாக அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தண்டு துளைப்பானுடைய தாக்கம் அதிகம் இருக்கும் பொழுது இனக்கவர்ச்சி பொறின்னு சொல்லுவாங்க. அதாவது இனக்கவர்ச்சி பொறி அப்படின்னா, இப்போ வந்து இந்த தண்டு துளைப்பானுடைய அந்து பூச்சிகள், இந்த பறக்கிற அந்து பூச்சிகள் வந்து பெண் அந்து பூச்சி இருக்கும், ஆண் அந்து பூச்சிகள் இருக்கும். இந்த ஆண் அந்து பூச்சிகள் அனைத்தையும் கவர்ந்து இழுத்து அழிச்சிட்டோம்னா பெண் அந்து பூச்சிகள் முட்டையிடுறதை தவிர்க்கலாம். இது முட்டையிடாம போச்சுன்னா அதுக்கடுத்து இப்போ தண்டு துளைப்பானா இருந்து அதுக்கப்புறம் காய் துளைப்பானா மாறுறதுக்குள்ள நம்ம இந்த முட்டையை விடுறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த பூச்சிகளை அழிச்சிட்டோம்னா நம்ம அதை வந்து நம்ம வயல்லையோ நம்ம ஏரியாலையோ இந்த புழுக்களே இல்லாம நம்ம பண்ணிடலாம்.

0: ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா 15 என்ற அளவில் இந்த காய் தொலைப்பானுடைய இனக்கவர்ச்சி பொறிகள் வைக்கணும். இந்த இனக்கவர்ச்சி பொறிகள் வந்து ஒரு 45 நாள் வரைக்கும் நல்லா வேலை செய்யும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் அதுல இருக்கிற மருந்து ஒரு முறை வச்சிட்டோம்னா 45 நாள் கழிச்சு மறுபடியும் அந்த மருந்து மறுபடியும் இன்னொரு முறை புது மருந்து வச்சிட்டோம்னா அந்த அந்த பூச்சிகள் எல்லாமே அதுல கவர்ந்து அழிக்கும் பொழுது நமக்கு முட்டைகளே அதிகம் இருக்காது வயல்ல. முட்டைகள் இல்லைன்னா அதுல இருந்து புழு வெளியே வராது. புளி வெளியே வரனா நம்ம காய் தாக்கம் இல்ல வந்து தண்ணில தாக்கக்கூடிய அந்த சேத சதவீதம் வந்து குறைஞ்சிடும். சோ இது மாதிரி பண்ணோம்னா ஆரம்பத்திலேயே இதை கண்டுபிடிச்சு நம்ம அழிக்கணும். நிறைய தாக்குதல் வந்த பின்னாடி நம்ம இதை அழிச்சோம்னா அது வந்து கண்ட்ரோல் ஆகாது. இந்த மாதிரி பொறியெல்லாம் வச்சோம்னா கண்ட்ரோல் ஆகாது. ஆரம்பத்திலேயே இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு நம்ம பொறிகளை வச்சிட்டோம்னா இந்த முட்டைகள் இருந்ததை தவிர்த்தெல்லாம் அடுத்ததான் வந்து அதனுடைய அடுத்தடுத்து வளரக்கூடிய அந்த சந்ததியினரை வந்து நம்ம அழிச்சிடறோம். ஓகே, இது வந்து ஒரு முறை. அடுத்ததான் என்ன பண்ணலாம், சரி நான் வந்து இதெல்லாம் பண்ணலைங்க வந்து டைரக்டா வந்து எனக்கு பூச்சியே வந்துருச்சு வயல்ல கத்திரியே வந்து தண்டுலயே வந்துருச்சு அதுல அடுத்தது வந்து காய் வந்தது அதுலயும் வந்து துளைப்பான்கள் வந்துருச்சு நிறைய வந்து காயெல்லாம் அங்கங்க பொக்க பொக்கா போகுது காஞ்சி இருக்கு. காயில பாத்தீங்கன்னா ஓட்டைகள் இருக்கும். அந்த ஓட்டைகளுக்கு வெளியே பாத்தீங்கன்னா அதனுடைய எச்சங்கள் அதிகமா இருக்கும். இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் தண்டு துளைப்பான் வந்து காயில வந்து தாக்கலாம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. அப்ப என்ன பண்ணலாம், ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்எஸ்கே அதாவது வேப்பங்கொட்டை சாறு சொல்லக்கூடியது என்எஸ்கேன்னு சொல்லுவோம். வேப்பங்கொட்டை சாறு 5% ஆரம்பத்துல அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் அறுவடை ஒன்னாவது அறுவடை ரெண்டாவது அறுவடை அந்த டைம்ல காய் இளம் பிஞ்சா இருக்கும் பொழுது இந்த மாதிரி தாக்குதலை பார்த்துட்டோம்னா உடனே வந்து நம்ம வேப்பங்கொட்டை சாறு 5% அடிக்கலாம். அப்படி வேப்பங்கொட்டை சாறு இல்லைன்னா அடிச்செல்லாம் கண்ட்ரோல் ஆகாது அப்படின்னு சொல்றவங்க வேப்பங்கொட்டை சாறு வந்து நம்ம கலவையாவே வைக்கிறாங்க அசார் டைரக்டின் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து அசார் டைரக்டின் 1% அப்படிங்கிற மருந்து நம்ம கடையிலே டைரக்டா வந்து வாங்கி அடிச்சுக்கலாம். வேப்பங்கொட்டை சாறு எல்லாராலையும் பண்ண முடியாது. எல்லா விவசாயங்களும் வேப்பங்கொட்டையை கலெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம ஊற வச்சு இடிச்சு அரைச்சி அதை வந்து எடுத்து அடிக்க முடியாது. அதனால என்ன பண்ணலாம், அசார் டைரக்டின் அப்படிங்கிற நிம்பி செடி நிறைய வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கு அது வந்து கம்பெனி நேம் நிம்பி செடின்னு சொல்லுவாங்க. அசார் டைரக்டின் 1% கரைசல் அதை வந்து நம்ம கடையிலே கேட்டு வாங்கி நேரடியாக வந்து நம்ம இந்த மருந்து அடிச்சோம்னா அந்த முட்டை வைக்கிறத நம்ம தவிர்த்தலாம். அந்த பூச்சிகள் வந்து காய்களோ தண்டுகளையோ முட்டைகள் வைக்கிறத நம்ம தவிர்த்தலாம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப வேப்பங்கொட்டை சாறுல இருந்து பெறக்கூடிய மருந்துகளை தெளிக்கிறதன் மூலமா என்ன நன்மைகளை பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஏ கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம்

கேட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: அப்பப்பப்பப்பா, சாப்பிட்டாச்சு, ஒரு மாதிரி அப்படியே ஜீரணம் ஆகாத மாதிரி இருக்கு, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேர் நினைச்சிருப்போம் ஒரு சில சமயங்கள்ல. ஆமாவா இல்லைங்களா? சரிங்க, இப்ப செரிமான கோளாறு இருந்துச்சு அப்படின்னா மாத்திரைகள் வேணாம்னு சொல்றாங்க. இந்த பழங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அது என்ன பழங்கள் அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. நம்மளுடைய ஆரோக்கியத்தோட அடித்தளம் நார்சத்து. இன்னைக்கு வேகமான வாழ்க்கை முறையில பலர் சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து உணவை தேர்வு செய்யறாங்க. ஆனா உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்குதா அப்படின்னா அதிக கவனம் செலுத்துறது இல்ல. நம்ம குறிப்பா நார்சத்து நிறைஞ்ச உணவுகளை எடுத்துக்கிறது குறைஞ்சி வருதுன்னு சொல்லலாம். நார்சத்து அப்படின்றது செரிமானத்தை சீராக்கிறதுக்கும் குடல் நலத்தை பாதுகாக்கவும் உடலை சுறுசுறுப்பா வச்சிருக்கிறதுக்கும் ரொம்பவே அவசியமான ஒண்ணு. இப்ப ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா வாழைப்பழத்தை நார்சத்து நிறைஞ்ச பழமா கருதினாலுமே அதை விட அதிக நன்மை தரக்கூடிய சில பழங்களும் நமக்கு வந்து கிடைக்குது. அதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கிவி செரிமானத்தோட தோலன்னு சொல்லலாம். அதை வந்து முதன்மையான கிவி பழம் அப்படின்னு சொல்றாங்க. வெளிப்புறத்துல பழுப்பு நிற தோலோடையும் உள்ள வந்து பச்சை நிற சதையோடையும் காணக்கூடிய இந்த பழம் கொஞ்சமா புளிப்பும் இனிப்பும் கலந்த சுவையை கொண்டதா இருக்கு. கிவியில அதிக நார்சத்து இருக்கிறதுனால செரிமான கோளாறுகள் குறையுது. குறிப்பா மலச்சிக்கல் பிரச்சனையால அவதிப்படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல பலனை தருது. காலை உணவுல கிவியை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் லேசாவும் புத்துணர்ச்சியோடையும் இருக்கும். தயிர், பல சாலட்டு இல்லனா ஸ்மூத்தி போன்றவற்றிலையும் கிவியை சேர்த்து சாப்பிடலாம். அடுத்தது ஆப்பிள். தினசரி ஆரோக்கிய காவலன்னு சொல்லலாம் இந்த ஆப்பிள. உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு விஷயத்த சொல்லட்டுங்களா? ஒரு ஆப்பிள் டெய்லியுமே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா மருத்துவரே தேவையில்லை அப்படின்ற பழமொழி உலகம் ஃபுல்லாவே பிரபலமா இருந்திருக்கு. அதுக்கு காரணம் ஆப்பிள்ல இருக்கக்கூடிய சத்துக்கள். இதுல இருக்கக்கூடிய நார்சத்து குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை வளர்க்க உதவுது. செரிமானத்தை மேம்படுத்துறதோட நீண்ட நேரம் பசி இல்லாம வச்சிருக்கிறதுக்கும் உதவியா இருக்கு. பள்ளிக்கு போகக்கூடிய குழந்தைகள்ல இருந்து முதியவர்கள் வரைக்கும் எல்லாத்துக்குமே ஏற்ற பழம் வந்து ஆப்பிள். அதை அப்படியே நம்ம சாப்பிடலாங்க. இல்லனா நிலக்கடலை வெண்ணெய், தேன், தயிர் போன்றவற்றோட சேர்த்து நம்ம சுவைக்கலாம். அடுத்தது ப்ளூபெரி. சின்ன பழம் ஆனாலுமே சக்தி வாய்ந்தது. சின்ன அளவுல இருந்தாலுமே பெரிய நன்மைகளை தரக்கூடிய பழம் ப்ளூபெரி. இந்த பழத்துல நார் சத்தோட ஆன்டி ஆக்சிடென்ட்களும் அதிகமா இருக்கு. அது உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்த உதவியா இருக்கு. தொடர்ந்து ப்ளூபெரி சாப்பிடுறது குடல் நலத்தையும் இதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. கேக்கு, ஜூஸ், ஸ்மூத்தி, ஓட்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ளூபெரியை சேர்த்து சாப்பிடுறப்ப சுவையும் ஆரோக்கியமும் ஒன்னா கிடைக்குது. நார்சத்து நிறைஞ்ச உணவுகளை எடுத்துக்கிறது உடலுக்கு மட்டும் இல்லங்க மனநலத்துக்கும் நல்லதா இருக்கு. இயற்கை வந்து நமக்கு தந்திருக்க கூடிய இந்த ஆரோக்கிய பொக்கிஷங்களை பாதுகாத்து பயன்படுத்துறது நம்மளுடைய பொறுப்பு இல்லையா? மருந்துகளை தேடுறதுக்கு முன்னாடி உணவுலயே ஆரோக்கியத்தை தேடி நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை தொடர்ந்து ஆரோக்கியமாவும் மகிழ்ச்சியாவும் அமையும். என்னங்க, கண்டிப்பா இது உங்க எல்லாத்துக்கும் உபயோகமா இருந்திருக்கும். அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் ரேசி. நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க திவ்யா மேம் தான். அவங்க வந்து பொட்டிக்கும் பார்லரும் வச்சிருக்காங்க. அவங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதுல என்னென்ன மாதிரி விஷயங்கள் அவங்க பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம்.
2: வணக்கம்
1: மேம். உங்க பேரு, இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
2: மேம், என் பேர் திவ்யா, ஃப்ரம் வாழப்பாடி. நான் இங்க வந்து பொட்டிக் அண்ட் பார்லர் ஷாப் வச்சிருக்கேன் மேம்.
1: ஓகே ஓகே மேம். மேம், உங்களோட ஸ்கூல் அண்ட் காலேஜ் டைம்லாம் எப்படி இருந்துச்சு மேம், அந்த அனுபவத்தெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
2: ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாழப்பாடியிலே தான் வந்து நான் படித்தேன் மேம். கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன். காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பத்மவாணி ஓமலூர் மேம், அங்கே முடிச்சேன் மேம்.
1: ஓகே ஓகே மேம். மேம், நெக்ஸ்ட் வந்து இப்போ கேர்ள்ஸ் அப்படின்னாவே பொதுவாக டீச்சிங் பண்ணணும் இல்லை நர்சிங் பண்ணணும் அந்த மாதிரி தான் சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் அதெல்லாம் இருக்கும் போது இப்போ நீங்கள் இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் மேம்?
2: நானும் ஃபர்ஸ்ட் டீச்சிங் அப்படிதான் நான் ஆசைப்பட்டு தான் பிஏ இங்கிலீஷ் படித்தேன். ஆனால் வந்து போக போக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. கொஞ்சம் ஃபேஷனபிளாக இருக்கணும், நம்ம இந்த மாதிரி இதில் போகலாம் கொஞ்சம் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு செல்ஃபாக நம்மளே மேக்கப் பண்ணுறோம், லைக் நிறைய பேருக்கு பண்ணி விடுறோம், அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம இதையே ஒரு ஃபேஷனாக கொண்டு போனால் என்ன, அந்த ஒரு தாட் தான் மேம்.
1: ஓகே ஓகே மேம். இது வந்து நீங்கள் யாராவது இன்ஸ்பிரேஷனாக வச்சு இதை ஸ்டார்ட் பண்ணிங்களா மேம், இல்லை உங்களோட ஓன் இதனால நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்களா மேம்?
2: இன்ஸ்பிரேஷன் அப்படி எல்லாம் எதுவும் இல்லை மேம். இப்போ நம்ம செல்ஃபாக ட்ரெஸ் பண்ணுறோம் அப்படிங்கும் போது நல்லா இருக்கு, நீங்கள் எங்கே பை பண்ணீங்க, லைக் அந்த மாதிரி எல்லாம் கேட்கும் போது ஓகே நம்ம போடுற ட்ரெஸ்ஸே நல்லா இருக்கு நிறைய பேர் சொல்லும் போது நம்மளே ஏன் ஒரு ட்ரெஸ் ஷாப் ஓப்பன் பண்ணக்கூடாது? ஸோ அதனால தான் மேம், அதுக்காக தான்.
1: ஓகே ஓகே மேம். மேம் சொல்லுங்க, உங்களோட ஃபேமிலி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க மேம்?
2: மேம், ஸ்டார்டிங் நான் ஸ்டார்ட் அப் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதெல்லாம் வேண்டவே வேண்டாம், உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, ரீச் ஆகாது, நீ கம்மி ஜாபே போ, அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்துச்சு மேம். அதெல்லாம் மீறி நானா ஓப்பன் பண்ணி செல்ஃபா இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கேன் மேம். இப்போ நாங்கள் திரும்ப அகைன் வந்து பார்லர் இருக்கட்டும் ப்ளஸ் நம்ம அடிஷ்னலாக வேறு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் வந்து நம்ம பொட்டிக்கே ஸ்டார்ட் பண்ணோம். பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் தான் இருந்தாலும், ஆனால் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு வந்து ஃபேமிலி வந்து அகென்ஸ்டாக இல்லை, இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. என் ஃபேமிலியில் என் தம்பிங்க அம்மா அப்பானா எல்லோரும் இருக்கும், தம்பிங்க வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் மேம். அவங்க தான் வந்து இந்த நம்ம ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது ப்ளஸ் ஷாப் இன்டீரியர் ஒர்க்குக்கு எல்லாத்துக்குமே அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க மேம்.
1: சூப்பர் சூப்பர் மேம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான திவ்யா மேம் அவர்கள் அவங்களோட பார்லர் அண்ட் பொட்டிக்கை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
1: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: ஏய் சாரா, கருப்பூர்ல ஜூன் 1 தேதியில இருந்து புதுசா B+ கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
1: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்ரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
0: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் 1 முறை இலவச ஆலோசனை கூட இருக்கலாம். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் B+ கிளினிக்.
3: வணக்கம், நான் ராஜீவ், டால்மியா போர்டில் இருந்து. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
4: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
0: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல. காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க. கொடுக்குறாங்க.

0: அடுத்த நாள் லெட்டர் போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன், இதெல்லாம் நாஸ்தன்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. நான்காம் நாள் இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தன்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டுருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோட காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தன்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தன்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க. தஸ்தாயேவ்ஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் ரேசி. நிகழ்ச்சியில நம்ம கூடவே திவ்யா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து எப்படி பார்லர் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், நீங்க முதல்ல வந்து ஒருத்தவங்களுக்கு மேக்கப் பண்ணிருப்பீங்க, அதோட அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மேம்?
3: மேம், அது வந்து ரொம்பவே ஆக்சுவலா ரொம்ப பயமா இருந்துச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நாம நம்மளை நம்பி வந்திருக்காங்க. நான் படிச்சிருக்கேன், கோர்ஸ் முடிச்சிருக்கேன், என்ன இருந்தாலும் நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு நம்ம அமௌண்ட்டுக்காக பண்ண போறோம். நம்ம ஃப்ரீயா பண்ணிட்டு இருந்தது வேற, இப்போ அமௌண்ட்டுக்காக பண்ண போறவங்க போது ரொம்பவே பயமா இருந்துச்சு மேம். அவங்க தொடும் போதே எனக்கு கொஞ்சம் ஃபியர், அதை உள்ளுக்குள்ள இருந்துச்சு. பட் ஆனால் நான் வெளியில காமிச்சிக்கல. நான் பண்ணி முடிக்கும் போது ஆனால் அவங்களை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும், காமா ஒர்க் பண்ணணும் தான் நினச்சி அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபினிஷ் கொடுத்தேன். அவங்க ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க மேம். அப்போதான் எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு, ஓகே நம்மளாலும் நல்லா பண்ண முடியும், ஒரு கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு அப்போ வந்துச்சு மேம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பண்ணிவிட்டு இருந்தோம், ஓகே சும்மா தான் அப்படின்னு. இப்போ நம்ம ஒரு பேமெண்ட்காக நம்மளை நம்பி ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க அப்படிங்கும் போது ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதை ரொம்ப நல்லா பண்ணேன் மேம்.
1: ஓகே ஓகே, சூப்பர் மேம். மேம், நெக்ஸ்ட்டு வந்து இத்தனை வருட அனுபவத்தில் வந்து நிறைய பேருக்கு மேக்கப் பண்ணியிருப்பீங்க, அதில் வந்து நீங்கள் பண்ணதுலேயே ரொம்ப பெஸ்ட்டான மேக்கப்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க மேம்?
3: ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான மேக்கப்னா வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டோட சிஸ்டர் இருக்கு மேம், அவங்களுக்காக நான் பண்ணியிருந்த ஒரு ரிசப்ஷன் மேக்கப்பு. அது ரொம்பவே அவங்க ரொம்ப ஸ்பெஷல் நினைக்கிறேன் மேம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, இது வரைக்கும் பண்ண மேக்கப்லேயே அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுதான் ஸ்பெஷலாக நினைக்கிறேன்.
1: ஓகே ஓகே மேம். மேம், நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஒரு பொண்ணாக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், இல்லை மற்ற ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் எப்படி வந்து ஃபேஸ் பண்ணி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க மேம்?
3: அஃப்கோர்ஸ் ஃபினான்ஷியல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் தான் மேம். நான் இப்போ பர்சனல் லோன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் சேர்த்து வச்சு ஈவெண்ட் போகிறோம், அந்த அமௌண்ட்லாம் சேவ் பண்ணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு தான் மேம். சீட்டு போடுறது அந்த மாதிரி அப்படியே சேவிங்ஸ், கொஞ்சம் கொஞ்சம் சேவிங்ஸ் தான் வச்சு இப்போ நாங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கோம் மேம்.

0: சூப்பர் சூப்பர் மேம். அதே மாதிரி இப்போ நீங்க அந்த ஃபர்ஸ்ட் டே அந்த உங்க பார்லர் ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீல் இருந்துச்சு மேம்?
1: ஃபர்ஸ்ட் டே வந்து பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி நான் நிறைய ஜாப் ஒர்க் பண்ணியிருக்கேன் மேம், இது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்கேன். சுகர்னு ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ரொமோட்டராக ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிச்சு. இருந்தாலுமே எனக்கு ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்துச்சு மேம். நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம இன்னொருத்தங்கிட்ட வேலை செய்தால் அவங்க திட்டுவாங்க, டைமுக்கு வரலன்னா அதுக்கு திட்டுவாங்க, நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி என்னால் அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஷாப்பு நம்ம இஷ்டம், நம்ம வந்து நம்ம இஷ்டம் தான் இங்கே, நம்மளை யாரும் எதுவுமே க்வெஸ்சன் பண்ணுறதுக்கு யாரும் ஆள் இல்லை, நம்ம டைமுக்கு வரல நம்ம டைமுக்கு போகலாம், லீவ் வேணால் நம்ம இஷ்டத்துக்கு எடுத்துக்கலாம், இது என்னோட ஷாப்பு அப்படிங்கிற ஒரு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட நான் வந்தேன் மேம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அந்த டே அப்போ.
0: சூப்பர் சூப்பர் மேம். அதாவது நம்ம ஓனாக ஸ்டார்ட் பண்ண விஷயம் அப்படின்ற ஹாப்பி இருந்துச்சு உங்களுக்கு?
1: ஆமாம் மேம், அஃப்கோர்ஸ்.
0: ஓகே ஓகே மேம். நெக்ஸ்ட் வந்து உங்களோட பார்லரில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்க மேம்?
1: நம்ம பார்லரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷியல், ஆல் டைப் ஃபேஷியல் இருக்குது, ஹேர் ஸ்பா இருக்குது, ஹேர் கட் இருக்குது, ஆல் டைப் ஹேர் கட்டு, ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக நம்மளே ஹேண்ட்மேட் சோப்ஸ்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மேம். ரெட் ஒயின், கோட் மில்க், அந்த மாதிரி ஃப்ரேக்ரன்ஸில் வந்து நிறைய சோப் கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ராபிட் பிளட் ஆயில் நம்மளே ஓனாக ப்ரொடக்ஷன் பண்ணி நம்மளே ஃபீல் பண்ணுறோம் மேம் நம்மளோட ஷாப்பில்.
0: சூப்பர் சூப்பர் மேம், நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான திவ்யா மேம், அவங்களோட பார்லரோட முதல் நாள் எப்படி இருந்துச்சு, அங்க என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இதை ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட சுவிட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சுட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி சுவிட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: சிறப்பானதாய் மாற்றுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் பிரைசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே திவ்யா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பார்லர்லயும் சரி, பொட்டிக்லயும் சரி, என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்போ உங்களோட பொட்டிக் பத்தி சொல்லுங்க மேம். அதுல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றீங்க, என்னென்ன மாதிரி கிளாத் எல்லாம் நீங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க மேம்?
4: மேம், நம்மளோட பொட்டிக்கோட ஸ்பெஷலே என்னன்னு பார்த்தா, நம்மளோட ஓன் பிராண்ட் வந்துட்டு ரீச் பண்றதுதான் மேம். நம்மளோட ஷாப்ல திவ்யாசங்கர் நேம்ல நம்மளோட ஓன் ப்ராடக்ட் நம்ம கொடுக்குறோம் மேம். குர்த்திஸ் ஃபுல் செட் மேம், 3-piece set நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதுவும் ஹேண்ட்லூம் கலெக்ஷன், ரொம்ப ப்ரீமியமா லக்ஸுரியா இருக்கு மேம். பார்க்கவே ரொம்ப நீட் அண்ட் இதா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளோட ஃபோக்கஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நம்ம போட்டிருக்கதே வந்து ட்ரெஸ் வந்து நமக்கு கச கசனுங்கிற ஃபீல் இல்லாம ரொம்ப சாஃப்டா இருக்கு, ஓகே, மைல்டா சட்டிலா இருக்கு, அந்த ஒரு ஃபீல் வந்து கம்ஃபர்ட் வந்து கஸ்டமருக்கு கொடுக்கணும். அதுதான் மேம் நம்மளோட மெயின் ஃபோக்கஸே அதுதான். அது மட்டும் இல்லாம அனதர் பிராண்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சம்மருக்காக காட்டன் நிறைய நம்ம கொடுத்துருக்கோம் மேம், மல்க் காட்டன். அதுல நிறைய வெரைட்டி வச்சிருக்கோம் மேம்.
3: ஓகே ஓகே மேம், நிறைய பலவிதமான துணிகள்லாம் நீங்கள் விற்பனை பண்ணுறீங்க, அதுவும் மக்களுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியில் கொடுக்குறீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மேம். அடுத்தது இந்த டிரான்ஸ்போர்ட் விஷயத்துக்கு, மற்ற இந்த துணிகளை கொண்டு வரதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்க மேம்?
4: மேம், டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கொரியர் சர்வீஸ் இருக்கு மேம். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாகவே நம்ம வந்து கொரியர் சர்வீஸ் பண்ணுறோம் மேம்.
3: சூப்பர் சூப்பர் மேம். இப்போ நீங்கள் வந்து ஆன்லைன்லையும் சேல் பண்ணுறீங்க, ஆஃப்லைன்லையும் பண்ணுறீங்களா, இல்லை பீப்புளுக்கு எந்த மாதிரி மேம் நீங்கள் வந்து கொடுத்துட்ருக்கீங்க? வீட்டுக்கே போய் ஒரு சிலவங்க வந்து என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவங்க கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க, இல்ல மேக்கப்பும் வந்து வீட்டுக்கே போய் பண்ணி கொடுப்பாங்க மேம், அந்த மாதிரியும் பண்றீங்களா இல்ல நீங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க மேம்?
4: சர்வீஸ் இருக்கு மேம். இப்போ வந்து கிளாத் கொண்டு போய் நம்ம பண்றது இல்ல, கிளாத் வந்து நம்ம கிட்ட எல்லாமே பிச்சா நம்மளோட இன்ஸ்டா பேஜ்ல திவ்யாஸ் பொட்டிக் 2026 நம்மளோட இன்ஸ்டா ஐடி மேம். அதுல நம்ம எல்லா ட்ரெஸ் கலெக்ஷனும் நம்ம வந்துட்டு போஸ்ட் போட்டிருப்போம் மேம். இப்ப நான் வீட்டுக்கே போயிட்டு இப்போ ஒரு ஹேர் கட் கேக்குறாங்க, ஒரு ஃபேஷியல் கேக்குறாங்க, அந்த மாதிரி பண்ணும் போது லைக் அவங்க கிட்ட இந்த மாதிரி நாங்க இதுவும் பண்றோம், நீங்க பாருங்க, சூஸ் பண்ணுங்க, நேர்ல வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க, ஆறு கொரியர் வேணாலும் நாங்க பண்ணி விடுவோம், அந்த மாதிரி தான் மேம்.
3: ஓகே ஓகே மேம். இப்போ வந்து என்ன மாதிரியான ஃபீட்பேக் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மேம் இது வரைக்கும்?
4: கஸ்டமர் பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன ஹாப்பியா ஃபீல் பண்ற விஷயம் என்னன்னா, வாழைப்பாடிலே பொட்டிக் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் மேம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இங்க வந்து இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் எல்லாம் கிடைக்கிற இந்த மாதிரிலாம் செய்யலாம், அந்த மாதிரி சைட்ல தான் இருக்கும். இங்க கிடைக்கிறது ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு, வரவேற்கத்தக்கதா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேம்.
3: சூப்பர் சூப்பர் மேம். அதாவது வாழைப்பாடிலேயே முத முதல்ல நீங்கள் தான் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மேம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான திவ்யா மேம் அவர்கள் அவங்களோட பொட்டிக்கையும் பார்லர் விஷயத்தையும் என்னென்ன பண்ணுறாங்க அதில் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டுருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.
5: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் எம் எஸ் வெங்கட். ஐ எம் இண்டிபெண்டன்ட் மியூசிக் கம்போசர். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் ரோலர் கோஸ்டர். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நிகழ்ச்சியில நம்ம கூடவே திவ்யா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பொட்டிக்கன் பார்லர்ல என்னென்ன மாதிரி டிஃபரெண்டான வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்போ வந்து இந்த பிரைடல் மேக்கப் பண்றது அது எல்லாமே ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கும் போது நீங்க என்னென்ன மாதிரியான பேக்கேஜ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க மேம்?
2: மேம், நம்மளோட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 5K இருந்து மேம், மேக்கப் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஜுவல் செட்டும் அவைலபிள் இருக்கு. அது தனி காஸ்ட் வரும் மேம். 5000 30K வரைக்குமே நம்ம வந்துட்டு மேக்கப் பண்ணிட்டு இருக்கோம் மேம்.
1: ஓகே ஓகே மேம். மேம், நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து இந்த பிரைடலுக்காக நிறைய ஊருக்குலாம் டிராவல் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் வரும். இப்ப நீங்க ஏர்லி மார்னிங் மேரேஜுக்கு போற மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் வரும், நிறைய அந்த அதுல வந்து ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்க எப்படி வந்து ஃபேஸ் பண்றீங்க மேம்?
2: மேம், அஃப்கோர்ஸ் ஸ்ட்ரகிள்ஸ் ரொம்பவே இருக்கும் மேம். மார்னிங் எழுந்திருக்கணும், அந்த டைம்ல நம்ம வந்து தனியா டிராவல் பண்ணணும் அப்படிங்கும்போது ரொம்பவே ஸ்ட்ரகிளா இருக்கும் மேம். நம்ம பஸ்ல போற மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் கேப் புக் பண்ணி போற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல ரொம்பவே சிக்கலா தான் மேம் இருக்கும். பார்த்துதான் நாங்க போகணும். அங்கே நிறைய பேர் நமக்கு இதா இருப்பாங்கல்ல, உமன் சேஃப்டி இல்லாம இருக்கும் சம்டைம் இருக்கும். அஃப்கோர்ஸ் அந்த டைம்ல என் தம்பி வந்து என்னை டிராப் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க மேம்.
1: ஓகே ஓகே மேம். அப்புறம் வந்து மக்கள் வந்து உங்ககிட்ட என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க மேம்?
2: பார்லர்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் பெடிக்கியூர் மட்டும் நம்ம கிட்ட இல்ல மேம். நீங்க பெடிக்கியூர் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரெக்யூர்மெண்ட் இருக்கு மேம். பொட்டிக்ல வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வாங்க மேம். டிஷர்ட் அந்த மாதிரி எல்லாம் இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டிங்கா கேக்குறாங்க. நம்ம கிட்ட வந்துட்டு குர்த்தி செட்ஸ் இந்த மாதிரி சாரீஸ் இந்த மாதிரி மட்டும்தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் வெஸ்டர்ன் ஸ்டைல்லயும் கொஞ்சம் கேக்கு.

0: பாக்குறாங்க மேம்.
1: ஓகே ஓகே மேம். மேம் நெக்ஸ்ட் வந்து இப்போ காமனாக இருக்கவங்க வந்து பார்லரில் நீங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு காமனாக வந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி ஸ்கின் கேர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க மேம்?
0: ஃபேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நார்மல் ஸ்கின் கேர் ரொட்டீன் கண்டிப்பாக எடுத்துக்கணும் மேம். லைக் ஸ்கின் கேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னுங்கன்னா, நம்ம வந்துட்டு மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் மட்டும் இது மட்டும் போதும் மேம். நைட் ஒரு சீரம், ஒரு பெஸ்ட் சீரம், இது பண்ணாலே நம்ம ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஃபேஸ் வாஷ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல ஒரு பிரீமியமான ஒரு பிராண்ட்ல ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கிக்கோங்க, யூஸ் பண்ணா ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கும் மேம்.
1: ஓகே ஓகே மேம். மேம் நெக்ஸ்ட் இது இல்லாம நீங்க வேற ஏதாவது விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா மேம்?
0: இல்லை மேம், இது மட்டும் தான் இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கோம் மேம். அப்கமிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இதை வந்து இப்போ வந்து கிங் அண்ட் குயின் அப்படியெல்லாம் இப்போ ஷாப் இருக்குல்ல மேம், அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அப்போ பொட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ்க்கு வைக்கலாம், உமன்ஸ்க்கு வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கும் மேம். அப்கமிங் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கும் மேம்.
1: ஓகே ஓகே மேம். மேம் இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு மேக்கப் பண்ணி கொடுத்துருக்கீங்க மேம்?
0: நிறைய ஊருக்கு போயிருக்கேன் மேம். இங்கேருந்து சென்னை வரைக்கும் போயிருக்கேன் ட்ராவல் பண்ணி. பெங்களூர் போயிருக்கேன், சேலம் போயிருக்கேன், சின்ன திருப்பதி, இந்த பக்கம் ஆத்தூர், ஈரோடு, கோயம்புத்தூர், இந்த மாதிரி மோஸ்ட்லி நிறைய ஊருக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன் மேம்.
1: ஓகே ஓகே மேம். நெக்ஸ்ட் வந்து இந்த பொட்டிக்ல இருந்து நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வாங்குவாங்க மேம், அது வந்து என்ன மாதிரி இது வரைக்கும் நிறைய யாராவது பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்களா மேம்?
0: பர்ச்சேஸ் வந்து பண்ணிருக்காங்க மேம். இது வந்து நம்மளுக்கு என்னன்னா நம்மளோட ஓன் பிராண்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். ஸோ அதுல நிறைய பர்ச்சேஸ் போயிருக்கு. அப்புறம் மல் காட்டன் சாரீஸ் வந்து நம்ம கலம்கரி கொண்டு வந்திருக்கோம், அதுல பிளைனு பிரிண்டட். இப்போ ரொம்ப அந்த சாரியுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்ட் கொடுக்குற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுல நிறைய மூவ் ஆன் ஆயிட்டு இருக்கு மேம்.
1: சூப்பர் சூப்பர் மேம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான திவ்யா மேம் அவங்களோட பொட்டிக் கண் பார்லரை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல், எட்டு தீக்கும் நம் குரல்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
3: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் இந்திரகிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிகழ்ச்சியில நம்ம கூடவே திவ்யா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பயணத்தை நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், உங்களோட இந்த பார்லரா இருக்கட்டும், பொட்டிக்கா இருக்கட்டும், இதுல கிடைச்ச அனுபவத்துல இருந்து நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டீங்க மேம்?
4: பார்லர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச அனுபவம் என்னன்னா, நிறைய பேருக்கு நம்ம சர்வீஸ் குடுக்கறோம், அது இன்னும் நம்ம வந்து பெட்டரா குடுக்கணும், கஸ்டமர் நிறைய பேர் சட்டிஸ்ஃபைட் பண்ணணும், எல்லாரையும் நம்ம வந்து அழகா காமிக்கணும் அப்படின்னு இன்னும் நிறைய நிறைய நம்ம பண்ணணும். அதுல கஸ்டமருக்கு என்ன வேணும், தேவை என்ன வேணும், அதை அவங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லேர்னிங் கத்துக்கிட்டேங்க மேம். பொட்டிக் வந்து பாத்தீங்கன்னா இப்போதான் ஸ்டார்ட் அப் பண்ணிருக்கேன், சோ இதுக்கு மேலதான் மேம் நான் கெயின் பண்ணணும்.
3: ஓகே ஓகே மேம். நெக்ஸ்ட் வந்து இந்த பார்லர் ஜேர்னில இருந்து உங்களுக்கு கிடைச்ச வந்து ஒரு சாதனையாவோ இல்ல உங்களுக்கு நீங்களே ஒரு அவார்ட் கொடுத்துக்கணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க மேம்?
4: மேம், பர்ஃபெக்ட் மேம். ஏன்னா வந்து எந்த ஒர்க் பண்ணாலும் அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு இது மேம். நம்மளோட பார்லரில் வந்து அதை கண்ட 200% வந்து அந்த ஒரு பர்ஃபெக்ட் அவங்களுக்கு இருக்கு மேம். எந்த ஒரு அவங்க வந்து சலூன் என்ன சர்வீஸ் எடுத்தாலுமே அதில் ஒரு பர்ஃபெக்ட் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு இது மேம், கான்ஃபிடென்ட் எனக்கு. இங்கே போனால் பர்ஃபெக்டாக இருக்கும்ப்பா, ட்ரெஸ் ஆகட்டும், பார்லர் சர்வீஸ் ஆகட்டும், அவங்க பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. ஒரு த்ரெட்டிங்னாலும் அவங்க பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க, அந்த ஒரு ஃபீல் மேம்.
3: ஓகே ஓகே, சூப்பர் மேம். மேம், நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து கேர்ள்ஸ் அப்படின்னாவே நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினைப்பாங்க, பட் ஆனால் ஃபேமிலியா இருக்கட்டும் இல்லை மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து அவங்க பண்ணணும்னு நினைக்கிறத வந்து பண்ண முடியாத சுச்சுவேஷனும் வரும். அந்த மாதிரி இருக்க பெண்களுக்கு உங்களோட அனுபவத்திலிருந்து நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மேம்?
4: ஸ்ட்ரகிள் எல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா, எந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா அதுல வந்துட்டு நீங்க நம்புறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அது அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அப்படின்னு சொல்ற மேம். இப்போ ஒரு விஷயம் பண்ணணும் அதுல இருந்து கிவ் அப் பண்ணி நம்ம வந்து கண்டினியூஸா அதுக்கான முயற்சி எடுக்கணும், கண்டிப்பா அது ஒரு நாள் நமக்கு சக்சஸ் கொண்டு போய் கொடுக்கும். நீங்க ஸ்ட்ரகிள் வருதுன்னு நீங்க விட்டுறாம அந்த ஸ்ட்ரகிள நீங்க ஃபேஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கான சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கறது என்னோடதுங்க மேம். கண்டிப்பா முயற்சி பண்ணணும்னு நான் சொல்றேன் மேம்.
3: ஓகே ஓகே மேம், ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க மேம். அடுத்து இப்போ பொதுவாக ரேடியோ கேட்டுட்டு இருக்க பீப்புளுக்கு உங்களோட ஜேர்னிலேருந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
4: எல்லாருமே வந்துட்டு முயற்சி பண்ணுங்க, எல்லாராலையுமே முடியும் கண்டிப்பாக. ஒரு ஒருத்தருக்குள்ளுமே ஒரு ஒரு ஆசை இருக்கும், ஒரு ஒரு கனவு இருக்கும், எனக்கு இது பண்ணும் அதை பண்ணணும்னு. பட் எப்படி பண்ணணும்னு தெரியாது, அதை தேடி பாருங்க, எப்படி பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்க, கண்டினியூவாக முயற்சி பண்ணுங்க, உங்களாலையும் முடியும் அப்படின்னு சொல்கிறேன் மேம்.
3: சூப்பர் மேம், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன விஷயம் வந்து பயனுள்ளதாகவே இருந்திருக்கும் மேம். இவ்வளோ நேரமாக எங்கள் கிட்ட நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையாக தெளிவாக பதில் சொன்னீங்க, நன்றி மேம்.
4: தேங்க்யூ மேம்.
3: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் திவ்யா மேம் அவங்களோட பார்லர் அண்ட் பொட்டிக்கை பற்றி நிறைய விஷயங்கள்

நம்மகிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான திவ்யா மேம் அவர்கள் அவங்களோட பார்லர் அண்ட் பொட்டிக்க பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேச வந்துட்டேன். நான் உங்க சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்கு காலையில் வந்து நம்பிச்சுட்டு நிகழ்ச்சியில் பார்த்தேன். இப்போ திரும்ப எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுக்குமே மீட் பண்ண வந்திருக்கேன். இன்னைக்கு நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பின் கீழே சத்யா நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தர் தோல்வியே இல்லைப்பா எனக்கு அப்படிங்கிறவங்க யாராவது இருப்பாங்களா? கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த உலகத்தில் வெற்றி தான்ப்பா எனக்கு எல்லாமே, வெற்றி அப்படிங்கிறது நான் எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டே இருக்குன்னு கேட்டால் அதுவும் யாரும் கிடையாது. வெற்றிங்கிறது எனக்கு கிடைக்கவே கிடைக்கலப்பா அப்படின்னு சொன்னாலும் யாரும் கிடையாது. தோல்வி அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கவே கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்கிறவங்களும் யாரும் கிடையாது. எல்லாத்துடைய வாழ்க்கையிலுமே வெற்றி தோல்வி அப்படிங்கிற இந்த ரெண்டு நிலைகளுமே இருந்தே தான் இருக்கும். அதை கடந்து தான் வந்திருப்பாங்க. அதுதான் இயற்கையும் கூட. ஆனால் இதில் என்ன விஷயம்னா வெற்றி தோல்வி ரெண்டுமே நடக்குது. இந்த வெற்றி தோல்வியில் மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அனுபவத்தை, நீ இப்படி பண்ணாத இப்படி பண்ணதுனால தான் தோத்துட்ட, இல்லை நீ இப்படி பண்ணு இப்படி பண்ணதுனால தான் நீ ஜெயிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி தோல்வி கற்றுக் கொடுக்குதா இல்லை வெற்றி கற்றுக் கொடுக்குதா அப்படிங்கிறத யோசனா நம்மளுக்கு ஒரு விடை கிடைக்கிறதே கொஞ்சம் கேள்விக்குறி அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா வெற்றி அடையும் போது நமக்கு ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்துட்டு அனுபவங்களாக கிடைக்கும். தோல்வி அடையும் போது ஒரு சில விஷயங்கள் நமக்கு அனுபவமாக கிடைக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு குழந்தை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை வந்து நடக்க கற்றுக்கும் போது எத்தனை தடவை கீழே விழுந்திருக்கும். கீழே விழும்போதெல்லாம் ஐயோ நம்ம தோத்துட்டோம் நம்மளுக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு அந்த குழந்தை யோசிக்கவே இல்லை. திரும்ப திரும்ப எழுந்துக்கிட்டே இருக்குது, எழுந்து எழுந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தான் அந்த குழந்தைக்கு தெரியுது, அதாவது அந்த குழந்தையான நம்மளுக்கு தெரியுது, ஒவ்வொரு விஷயங்களுமே நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறத கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ முயற்சி தான் வெற்றிக்கான முதல் படி அப்படிங்கிறது அப்போ தான் நம்மளுக்கு புரியும். ஆனால் அந்த தோல்வி அடையும் போது நம்ம என்ன விஷயங்களை கற்றுக்கிட்டோம் நம்மளோட வாழ்க்கையில் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. மனிதனுடைய வாழ்க்கையில் அனுபவங்களை கற்றுக் கொடுக்கறது தோல்வியா இல்லை வெற்றியா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. மனிதனுடைய வாழ்க்கையில் அனுபவங்களை கற்றுக் கொடுக்கறது, வாழ்க்கை அனுபவங்களை கற்றுக் கொடுக்கறது தோல்வியா இல்லை வெற்றியா அப்படிங்கிறது தான் தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழ உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா இவங்க கூட உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கேட்கறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக முதல் பாடலாவே குண்டு குள்ளி சாங், மார்ட்டின் கார்ஜினுடைய குண்டு குள்ளி சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சேலத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 முதல் 1 வரை, மாலை 5 முதல் 9 வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி. 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி. நன்றி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: என்ன மச்சான் அங்கேயும் நடந்துட்டு இருக்க?
3: ஒன்னும் இல்லடா, விட.
2: என்னடா கோவமா இருக்கியா? என்னன்னு சொல்றா பாத்துக்கலாம்.
3: இல்ல மச்சான், நான் போய் ஒருத்தர் கிட்ட ஏன் சார் நின்னுட்டே இருக்கீங்க, அங்க போய் உக்காருங்கன்னு
2: சொன்னேன்டா. சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு?
3: அவர் என்னோட பேச்சுக்கு மரியாதையே கொடுக்காம அவர் பாட்டுக்கு போயிட்டாரா?
2: ஏன்டா அப்படி பண்ணாரு?
3: அவருக்கு தமிழ் தெரியாது போல, அதனாலதான் பூந்து போயிட்டாரு.
4: Hey, you.

0: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
1: என்ன பாட்டி ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
0: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
1: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
0: என்னடி அம்மா இது அதிசயம்! அந்த காலத்து பெரிய மனுஷி, எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
1: மருத்துவர்களின்
2: ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
4: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பாக என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, மனிதர்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை அனுபவங்களை கற்றுக் கொடுக்கறது தோல்வியா இல்லை வெற்றியா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இப்போ முதல் நேயராக ஒருத்தர் இணைஞ்சாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம்,
4: நான்
5: ருக்மணி அம்மா
4: தாதகப்பட்டியில இருந்து
5: பேசுறேன்.

0: ஃபர்ஸ்ட் தோல்வியை தான் சந்திக்கிறான். தோல்விய சந்திக்கும் போதுதான் அவனோட எப்படி நம்ம நடந்திருந்தா எப்படி பண்ணியிருந்தா வெற்றிக்கு வந்திருப்போம் அப்படின்னு அவன் சின்ன வயசுலயே ஸ்கூல்ல சேர்த்தும் போதே படிப்போம் போத கொண்டு படிக்கும் போதே நல்லா படிச்சுட்டே வரான். அதுல ஃபெயில் மார்க் வாங்கும் போதுதான் எப்படி படிச்சிருந்தா இன்னும் மார்க் எடுத்திருக்கலாம் அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு யூகம் வரும், ஒரு அறிவு வேலை செய்யும். அப்ப அறிவு வேலை செய்யும் போதுதான் அவன் எப்படி படித்தா வெற்றி கிடைக்குமோ அந்த மாதிரி படிச்சுட்டு வரான். அதே போல இப்ப சைக்கிள் ஓட்டுறவன் கூட பாருங்க, நாலு தடவை உழுதாத்தான் அவன் நல்லா ஓட்ட கத்துக்கிறான். அதே போல நம்ம வீட்டிலேயே கூட குழந்தைங்க முத கொண்டு ஒரு பச்சை குழந்தை கூட முத நாளே அம்மாவை கண்டுபிடிக்க முடியறது, அம்மாதான் அம்மா தான்ங்கிற மாதிரி அவ சொல்லி கொடுத்தாதான் குழந்தைய கரெக்டா அம்மாவை கண்டுபிடிச்சு அந்த முத நாள அம்மாவை கண்டுபிடிச்சுக்குது. அந்த மாதிரி முத தோல்வி வந்தாத்தான் நம்ம வெற்றி காண முடியும். நம்ம படிப்புலயே கூட படிப்பாகட்டும் தொழிலாகட்டும் எந்த தொழிலுன்னா உடனே நமக்கு தெரிஞ்சுக்க முடியறதில்ல, அதை அனுபவப்பட்டு அதுல கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம்தான் முன்னேறான். அதனால தோல்விதான் முதல் படி, வெற்றிக்கு முதல் படி.
1: ரொம்ப சூப்பரா
0: புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை அப்படின்னு சொல்லுவாருங்க. அது மாதிரி நம்ம தோல்விதான் வெற்றிக்கு முதல் படிங்கிறது என்னோட கருத்து சாமி.
1: ரொம்ப சூப்பரா உங்களோட கருத்துல பகிர்ந்துகிட்டு முடியும். ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி.
0: நன்றி சார்.
1: ருக்மணி பாட்டி மாதிரி நீங்களுமே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட நிலை இன்றைக்கே கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக திலக்ஷன் செந்தில்குமாருடைய விண்மீன் போலவே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனேஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: உங்க பையன் வீட்டுல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்போ விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயக மிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.

0: மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இதை ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட சுவிட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சுட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி சுவிட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பாக என்ன இருக்குது அப்படின்னா, மனித வாழ்க்கையில் அனுபவங்களை கற்றுக் கொடுக்கறது தோல்வியா இல்லை வெற்றியா அப்படிங்கிறதான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இப்போ ஒரு நேர வெயிட்டிங்கில் இருக்கிறவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா?
3: சூப்பராக இருக்கண்ணா, சொல்லுங்க நான் உங்களோட கருத்துக்கள்.
4: அதாவதுங்க, வெற்றி அப்படிங்கிறது மகிழ்ச்சிக்கு உரியது, மகிழ்ச்சியை தான் கொடுக்கும். அனுபவத்தை கொடுக்கறதும் தோல்விதான் அனுபவத்தை கொடுக்குங்க. என்ன ஒரு காரியம் கேட்டாலுமே நீங்க முதல்லயே வெற்றி வெற்றி வெற்றியாவே போயிட்டே இருந்து அப்படின்னா அந்த அனுபவம் எதுவுமே தெரியாது. அதனால வெற்றி அப்படின்னா அதுக்கு வந்து தோல்விதான் வெற்றி அடிப்படை, தோல்விதான் வந்து அனுபவத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு என்னுடைய கருத்துங்க.
3: சூப்பர்ண்ணா, ரொம்ப சூப்பராக உங்களோட கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா.
4: ஆ, நன்றிங்க.
3: திருப்பூர் கஸ்தூரி அண்ணா ரொம்ப சூப்பராகவே அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது வெற்றி வெற்றி வெற்றின்னு போயிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு மகிழ்ச்சி மட்டும்தான் கொடுக்கும், ஆனால் தோல்வியை ஏற்றுக்க பழகிட்டோம்னா தான் நம்மளுக்கு அது வாழ்க்கை அனுபவத்தை கொடுக்கும் அப்படி மாதிரி தாங்க ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன கருத்து ரொம்ப ரொம்ப உண்மையானதான். ஏன்னா நம்ம ஒரு குழந்தையாக இருக்கும்போது நடக்க கற்றுக்கும்போது பல தடவை கீழே விழுந்திருப்போம். அந்த பல தடவை கீழே விழும்போதும் திரும்ப முயற்சி பண்ணுது அப்படிங்கிறத வாழ்க்கை முத முறையில் நம்மளுக்கு வந்து கற்றுக் கொடுக்கறது, திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறதான் அந்த நம்மளுக்கு முத முத கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமே. அதே மாதிரி அது விழுந்த உடனே இனிமேல் நான் நடக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்கிறதே கிடையாது, திரும்பவும் எழுந்து நடக்குது, திரும்பவும் முயற்சி செய்யுது. அந்த விழுதல் தான் அதுக்கான சமநிலையை கற்றுக் கொடுக்குது. அதே மாதிரி தாங்க மனித வாழ்க்கையிலுமே தோல்வி நமக்கு பல பாடங்களை கற்றுத்தருது. யாரை நம்பணும், எந்த முடிவை எடுக்கணும், எந்த சமயத்தில் எடுக்கணும், எந்த முடிவை எடுக்கக்கூடாது, எங்கே தவறு நடந்துச்சு, அதை எப்படி நம்ம சரி பண்ணணும், எப்படி நம்ம மீண்டு வரணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது கண்டிப்பாக தோல்வி அப்படிங்கிறது தான். இது எல்லாமே தோல்வி ரொம்ப தெளிவாகவே நம்மளுக்கு வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுத்துருவோம். அதாவது வந்துட்டு அது வந்து நடைமுறையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ப்ராக்டிக்கலாக நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்துருவோம். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை அனுபவங்களை கற்றுக் கொடுத்தது கண்டிப்பாக வந்துட்டு தோல்வி தான் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாகவும் இருக்குது. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும். புது படங்களோட ரிலீஸ் மூவியோட அப்டேட் தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இன்னைக்கான தலைப்பா என்ன இருக்குது அப்படின்னா, மனிதர்கள் வாழ்க்கையில அனுபவங்களை கற்றுக் கொடுக்கறது தோல்வியா வெற்றியா அப்படிங்கறதான் இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பு நிகழ்ச்சியில நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்புல வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சத்யா.
1: வணக்கம் அண்ணா. வணக்கம், சொல்லுங்க அண்ணா உங்களோட கருத்துக்கள்.
2: ஆ, மிக்க

0: வாழ்க்கையில சில சர்க்கிள்கள் வரும்பொழுது அவன் பக்குவப்படுறான். அப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது அவன் வந்து செதுக்கப்படுறான். அப்போ அதிகமான அனுபவம் அப்படிங்கிறது ஒருவனுக்கு தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும் பொழுதுதான் இருக்கு. வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது ஐயோ நம்ம தோத்துட்டோமே அப்படின்னு நினைக்காம இந்த தோல்வியிலிருந்து ஒரு பாடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு அந்த அனுபவத்தை கொண்டு வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ட்டு ஒரு உந்துதல் சக்தியாக போராடுறான். அது அவனுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை அனுபவம் அப்படிங்கறத கொடுக்குது. யோசிச்சு பாருங்க, ஒருத்தவங்க வந்து தோக்குறாங்க அப்படின்னா அதை வெற்றியா கொண்டு போவதற்கு எக்கச்சக்க முறை வந்து பயிற்சி பண்ணணும். சோ ஒவ்வொரு முறை பயிற்சி பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஒரு அனுபவம் அப்படிங்கிறது கிடைக்கும். சோ வெற்றி அப்படிங்கறத விட ஒருத்தவங்க அதிகமாக தோல்வி பெறும் பொழுது அதிகமான ஒரு அனுபவம் அப்படிங்கறத பெற்று அவங்க பக்குவப்படுவாங்க, அவங்க மற்றவங்களே பக்குவப்படுத்துவாங்க அப்படிங்கிறது தான் இப்ப உண்மை.
1: ஓகே, ரொம்ப சூப்பராக உங்களோட கருத்துல பரிந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப
0: நன்றிண்ணா. தேங்க் யூ சோ மச் பா, பை பை.
1: சந்திரசேகரண்ணா ரொம்ப சூப்பராகவே அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது தோல்வி அப்படிங்கிறதான் ஒரு மனுஷனையும் வந்துட்டு பலமாக்குது, அவனை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே மாதிரி அவங்களோட கருத்துக்களுமே பகிர்ந்துக்குவாங்க. 9877070778 அப்படிங்கிற நம்பருக்கு. இப்போ அடுத்தது உங்களுக்காக பிளேசோடைய தன்னானே நானே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைப்புல இவர் ரெடியா வீட்டிங்ல இருக்காரு. அவரு கூட பேசிடலாமா? என்ன தலைப்புல அப்படின்னா, மனிதர்கள் வாழ்க்கையில அனுபவங்களை கத்துக்கிறது தோல்வி மூலமாவா இல்ல வெற்றி மூலமாவா அப்படிங்கிறது அன்னைக்கு அந்த தலைப்பா இருக்குது. இப்போ இந்த தலைப்புல வந்துட்டு அவர் பேச போறாரு, அவர் கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா.
2: சோனாவளிக்கு மதிய வணக்கம். சேலம் மாவட்டம் இரும்பாலையிலிருந்து எம்ஜிஆர் நகரத்துல எஃப்எம் வெங்கடேஷ் பேசுறேன் ஐயா.
1: சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. சொல்லுங்க நான் உங்களுடைய கருத்து.
2: நல்லா இருக்கிறீங்களா?
1: சூப்பரா இருக்கணும்.
2: நானும் பண்பலி கட்டி இனிமே இருக்கிறேங்க ஐயா.
1: சூப்பர்ண்ணா, சூப்பர்ணா. சொல்லுங்க நான் உங்களோட கருத்துக்கள் இதை பத்தி.
2: என்ன கருத்துன்னா, நம்ம தோல்வி ஆவரத்து வந்து தொடர்ந்து போகக்கூடாது. தோல்வி ஆவரத்துக்கு வெற்றி ஆவரத்துக்கு தான் அந்த தோல்வி என்ன பெருமை சொல்லுவாங்க. அது வெற்றி ஆவரத்துக்கு தான் அந்த தோல்வி. அதனால வந்து எல்லா விஷயங்களும் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்காதுங்க ஐயா. சில விஷயங்கள் ஒரு 10 விஷயம் நினைக்கிற 10 விஷயம் வெற்றி ஆகாது. ஒரு 4-3 தான் வெற்றி ஆகும். அதனால வந்து நம்ம வந்து கற்றுக்கொள்ளணும். தோல்வி வந்து அதிகம் கற்றுக்கொண்டுக்கிட்டா நம்ம மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழணும் ஐயா. எல்லா விஷயத்திலும், தொழில் செய்யறதுலும் சரி, போக்குவரத்துலையும் சரி, நம்ம குடும்ப நடத்துறது கணவர் மனைவியர்களையும் சரி, கணவர் மனைவி சில விஷயத்துல சொன்ன வச்சுக்காதான், சில விஷயத்துல மனைவி கேட்க மாட்டாங்க. அந்த டைம்ல அவங்க மன உலகத்துல ஆள் ஆகும்.
1: அவரோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாரு. அதாவது கண்டிப்பா நம்ம எல்லாருமே வந்து தோல்வி வந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து எப்படி நம்ம மீண்டு வரணும் அப்படிங்கறத கத்துக்கணுமே தவிர, நம்ம வந்துட்டு தோல்வியே பெருசா நம்ம வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரிதான் வந்துட்டு அவரோட கருத்துல சொல்லி இருக்காரு. கண்டிப்பா அவர் சொன்ன விஷயங்கள் உண்மைதாங்க. ஏன்னா தோல்வி அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் தோல்வி மட்டுமே நினைச்சுக்கிட்டு அதை மட்டுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத விட அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்க நினைச்சு போயிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கையில வெற்றி தான். அதனாலதான் இன்னைக்கான தலைப்பா மனிதர்களுடைய வாழ்க்கை அனுபவம் தோல்வியிலிருந்து கிடைக்குதா இல்ல வெற்றியிலிருந்து கிடைக்குதா அப்படிங்கிற தலைப்பா வச்சிருக்கேன். இந்த தலைப்புல பேசுறதுக்காக இன்னொரு நேர்மை நீ போல வந்தாச்சு, அவரு கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சத்யா.
1: வணக்கம் அண்ணா. வணக்கம். சொல்லுங்க அண்ணா உங்களுடைய கருத்துக்கள்.
3: நான் அம்பியு தேவராஜ் பேசுறேன். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் தோல்வி கண்டு தூண்டு ஓடுறாங்க. அந்த மாதிரி தொடர்ந்து அதை நம்ம முயற்சி செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா நிச்சயம் கண்டிப்பா வெற்றி வந்து தருவோம். ஆரம்பத்தையும் வெற்றி எடுக்க அந்த வெற்றியுடைய சந்தோஷமா இருக்க தொடர்ந்து அதை முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்சு வெற்றி எடுக்காத அது சந்தோஷமாவும் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம என்ன அப்படி சொல்லணும், எல்லாரும் வந்து முயற்சிக்க வேண்டிய ஒரு படிப்போ ஒரு வேலையோ ஏதோ ஒரு விளையாட்டோ எதா இருந்தாலும் சரி, தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருந்து அதை வந்து வெற்றி பெற கண்டிப்பா வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படிங்கிறது என்னோட கருத்து சத்யா. நன்றி.
1: சூப்பர். ரொம்ப சூப்பரா உங்களோட கருத்து பண்ணிக்கிட்டீங்கன்னா. தேவராஜனா ரொம்ப சூப்பராகவே அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. இதே மாதிரி உங்களோட கருத்துலையுமே பகிர்ந்துக்கோங்க இன்னைக்கு இல்லை இன்னொரு நிகழ்ச்சியில். இப்போ இந்த நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக தோல்வி அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில் பல அனுபவங்களை கற்றுக் கொடுக்கறது அப்படிங்கிறது தான் நான் இங்கே சொல்ல வரேன். இப்போ நான் இங்கிருந்து கிளம்புறேன், நாளைக்கு இன்னும் ஒரு புது தலைப்பில் உங்களுக்குமே மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்களுக்கு பால சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டட்டா பாபாய் நேர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த மதிய நேரத்தில் உங்க கூட பேச வந்துட்டேங்க. என்றும் நலமுட நிகழ்ச்சியில் நாகராஜ். ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட என்றும் நலமுட நிகழ்ச்சி. இன்னைக்கு முதல் விஷயமா எதை பற்றி நாகராஜ் பேச போகிற அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய என்றும் நலமுட நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. ஆரோக்கியமான பல விஷயங்கள், மருத்துவருடைய ஆலோசனைகள், பாட்டி வைத்திய முறைகள், வீட்டு வைத்திய முறைகள் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த வந்துக்கிட்டே இருக்குது தினைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நிகழ்ச்சி பற்றின சந்தேகங்கள் ஃபீட்பேக் இருந்தாலும் நீங்கள் உடனடியாக நம்ம நிலையை எனக்கு மெசேஜ் பண்ணலாம், கால் பண்ணலாம். இன்றைக்கி முதல் விஷயமாக எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, புரோட்டீன். அந்த புரோட்டீனை பற்றி தான் நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். புரதச்சத்து, இந்த புரதச்சத்து நம்ம உடலுக்கு எவ்வளோ முக்கியம், எந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்ணும், சரியான அளவில் இந்த புரதச்சத்து நம்ம உடலுக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன மாதிரியான பாதிப்புகள் வந்து ஏற்படும் அப்படின்றத நிறைய விஷயங்களை அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். புரதம் தான் நம்மளுடைய உடலோட கட்டுமான தொகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தசையை பழுது பார்க்கறதுலேருந்து ஹார்மோன் உற்பத்தி வரைக்கும் புரதம் அப்படின்றது தேவையான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் நம்முடைய உணவு முறையில் காலை இரவு உணவில் பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட் தான் ஒரு முதன்மையானதாக இருக்கும். இதனால் ட்ரை கிளைசரைடுகள் அதிகமாகிறது, அது மட்டுமே இல்லாமல் புரதச்சத்து குறைபாடும் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு எவ்வளோ புரதம் தேவை அப்படின்னா, ஒவ்வொருவருடைய புரத அதாவது அவங்க எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்றது தேவை வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை பொறுத்து இருக்குது. ஒருவருடைய வயது, எடை, உடல் வலிமை, உடற்பயிற்சி செய்கிற அளவு, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் புரதத்தோட தேவை அப்படின்றது இருக்குது. சராசரியாக ஒரு நபருக்கு அவங்களுடைய உடல் எடையில் 1 கிலோவுக்கு 1 கிராம் வீதம் வந்து புரதம் தேவை. அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் பருமன், அதுக்கப்புறம் நீரழிவு உணவு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அது வந்து மாறுபடும் அப்படின்னு சொல்லலாம். உணவில் புரதம் குறைவாக இருக்கும்போது என்ன நடக்கும், அதாவது ஒரு நாளைக்கு இவ்வளோ புரதம் நமக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் அது எடுக்காட்டி என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய அன்றாட உணவில் புரதங்கள் வந்து குறைவாக இருக்கும்போது அது உடல் ஆரோக்கியத்தில் தீங்கை ஏற்படுத்தும். அதிலும் ஏதாவது ஒரு வேலை மட்டுமே நம்ம புரதத்தை நிறைய எடுப்பது, மற்ற வேலை உணவுகளில் புரதமே இல்லாமல் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு நாளைக்கு தேவையான புரதத்தை 3 வேளை உணவிலும் வந்து இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, காலையில் வந்து முட்டை நம்ம வந்து அதாவது காலை உணவோட முட்டை எடுத்துக்கலாம், ஈவினிங் அதாவது மதிய உணவோட ஏதோ ஒரு புரோட்டீன் வந்து எடுத்துக்கலாம், அதே மாதிரி ஈவினிங் நம்ம நைட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அப்பையும் வந்து லைட்டாக புரோட்டீன் வந்து எடுத்துக்கலாம். இது நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். நம்முடைய ஒரு நாள் வேலை, ஒவ்வொரு வேலை உணவிலும் புரதம் வந்து இல்லாமல் போகும்போது நம்மளுடைய உடல் தசைகள் எலும்புகளில் இருந்து அது வந்து உறிஞ்சிக்கொள்ள ஆரம்பிக்கும். காலப்போக்கில் அது மிகவும் பலவீனமாகி மிக வேகமாக பார்த்திங்க அப்படின்னா அதை முதிர்ச்சி அடைய செஞ்சிடும். அதனால் எல்லா வேலை உணவிலும் புரதம் அப்படின்றது ரொம்ப சீராக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். உடல் வந்து இந்த புரோட்டீனை ஜீரணிக்க என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் சரியான அளவு புரதத்தை சாப்பிட்டா அதை உடல் நல்லா வந்து ஜீரணித்து உறிஞ்சிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, உணவை நல்லா முதல்ல மென்று சாப்பிட்ணும். செரிமானம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வாயிலிருந்து தொடங்குது, உமிழ்நீர்லேருந்து நொதிகள் உற்பத்தி ஆகி உணவை வந்து கடிக்கிறது முதலாக இருந்து அந்த ஜீரண செயல்பாடு அப்படின்றது தொடங்குது. அதனால் அதை வந்து நம்ம வந்து நல்லா மென்று சாப்பிட்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. கண்டிப்பாக இந்த விஷயங்களை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து சூப்பரான ஒரு பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்காக, பாட்டு கேட்டு வந்துருங்க.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்,
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல்.
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை.
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030 3666 3330.

என்னோட பேர் சாந்தி. நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. நன்றி.

0: திருப்பூர்ல ஜூன் 1 தேதியில இருந்து புதுசா வி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
1: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்டோரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
0: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனை கூட இருக்கும். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் வி பிளஸ் கிளினிக்.
3: அம்மா, நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
4: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
3: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
5: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
0: ஆரோக்கியமான நம்மளோட நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. தினமும் நம்மளுடைய நிகழ்ச்சியை கேட்டுகிட்டே இருங்க. தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்துமா அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து இருக்குங்க. இந்த ஆஸ்துமா இருக்கவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அறிகுறிகள் வந்து இருக்கும். அதே மாதிரி நுரையீரல் அலர்ஜி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அதுவுமே வந்து ஒரு சேமாக தான் அறிகுறி இருக்கும். ஆஸ்துமா இருக்கவங்களுக்கும் நுரையீரல் அலர்ஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விஷயங்களுக்கும் சேமாக தான் அறிகுறி வந்திருக்கும், அதாவது ஒரே மாதிரி வந்து இருக்கும். இப்போ இதற்கும் அதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட வந்து நுரையீரல் சிகிச்சை நிபுணர் மோகன்ராஜ் சார் இணைஞ்சிருக்கிறாரு. சார் வணக்கம். சார், சார் ஆஸ்துமா அதற்கான அறிகுறிகள், அதுக்கப்புறம் நுரையீரல் அலர்ஜி இதற்கான அறிகுறிகள், இது ரெண்டும் வந்து ஒரே மாதிரி இருக்கு இல்லையாங்க சார்? இதற்கு ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்ங்க சார்?
7: நுரையீரல் அலர்ஜினா இப்போ ஏதாவது ஒரு, இப்போ நான் திடீர்னு நான் வந்து ஒரு சின்ன புகையில் ஒரு ரூமில் மாட்டிக்கிட்டேன், புகை அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு திடீர்னு வீசிங் வருது அப்படின்றது அலர்ஜி. அதுவே ரொம்ப நாள் பட்டு நான் எனக்கு எதுப்பட்டாலுமே அலர்ஜி ஆகிறது, இல்லை எந்த ஒரு ட்ரிகருமே இல்லாமல், அதாவது நார்மலாக ஒரு சின்ன கோல்ட் ஏர் இல்லை சும்மா நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அந்த மாதிரி டைம்லையுமே ரொம்ப நாள் பட்டு சுவாச குழாயில் வந்து வீக்கமும் சுருக்கமும் ஏற்படுறது தான் நம்ம ஆஸ்துமான்னு டர்ன் பண்ணுறோம். அலர்ஜின்றது இனிஷியல் பார்ட், ஆஸ்துமான்றது நமக்கு ரொம்ப நாள் கண்டினியூஸாக இதுவே ஃபாலோ ஆகிட்டே இருந்தது, ரெக்கரண்ட்டாக மறுபடியும் நமக்கு வந்துக்கிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு ஆஸ்துமான்ற ஒரு நோய் இருக்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம்.
0: சார், இந்த ஆஸ்துமா அப்படின்றது குணப்படுத்த முடியாதது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சார். ஆனால் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ரெகுலராக வந்து நார்மலாக வந்து இருந்துருக்கு. நுரையீரல் அலர்ஜி அப்படின்றப்ப அது குணப்படுத்த முடியுமா சார்?
7: நுரையீரல் அலர்ஜின்றதையும் நம்ம வந்து இப்போ ஒரு ஃபஸ்ட் டைம் தான் வருது அப்படின்னா, நம்ம ஒரு மைல்டு ஒரு அலர்ஜி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து குணப்படுத்த முடியும். ஒரு 2 வாரம் நம்ம இன்ஹேலர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், அதை எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து க்யூர் ஆகிடும். அதுவே ஆஸ்துமா அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம வந்து க்யூர் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதாவது கட்டுப்படுத்தலாம், நிரந்தரமாக குணமாக்குறதுன்றது அதில் முடியாத ஒரு விஷயம்.
0: நுரையீரல் அலர்ஜி அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங்கில் 1 முறை 2 முறை வருது அப்படின்னா அது வந்து குணப்படுத்த முடியும். ஆனால் ஆஸ்துமா அப்படின்றத வந்து குணப்படுத்த முடியாது. இதுதான் ரெண்டுத்துக்கும் இடையான வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட மோகன்ராஜ் சார் போயிருந்துக்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க, கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இதை ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சுட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி ஸ்விட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: சுற்றுச்சூழலும் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய மன ஆரோக்கியம் சார்ந்து நிறைய விஷயங்களை வந்து பேசுவோம். அப்படி என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம சுற்றி நிறைய பேரை பார்த்துருப்போம், திடீர்னு பயங்கரமாக கோவப்படுவாங்க, கத்துவாங்க, பொருட்கள்லாம் உடைப்பாங்க. அவங்கள வந்து நம்ம வந்து கோபம் அதிகமான நபர் அப்படின்னு சொல்லுவோம், அவருக்கு ரொம்ப அதிகமாக கோபம் வரும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது வந்து ஒரு சாதாரண விஷயமா, இல்லை நம்மளுடைய மனநலத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னா, இந்த ஒரு சாதாரண விஷயத்துக்கு அதிகமாக கோவப்படுறவங்கள இன்டர்மிட்டன்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிசார்டர் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து சொல்கிறாங்க. இந்த கோப நோய் இருக்கவங்களுக்கு ரொம்ப சாதாரண விஷயங்களுக்கு கூட ரொம்ப அளவுக்கு அதிகமான ஆத்திரமும் ஆக்ரோஷமும் வரும். இவங்களுடைய கோப வெளிப்பாடு அப்படின்றது அதிகபட்சமாக ஒரு 30 நிமிஷங்களுக்குள்ளார முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா அந்த 30 நிமிஷத்துக்குள்ளார அவங்க கத்துறது, மற்றவங்களை மிரட்டுறது அப்படின்னு ரொம்ப ஹார்ஸாக வந்து இருப்பாங்க. அதே மாதிரி வீட்டு பொருட்களை உடைக்கிறது, ரொம்ப விருப்பப்பட்டு அவங்க வாங்கின மொபைல் ஃபோனை கூட உடைப்பாங்க, ரொம்ப விருப்பப்பட்டு வாங்கின அந்த டிவியை கூட அவங்க வந்து உடைப்பாங்க. இந்த ஒரு கோபம் வரத்துக்கு முன்னாடி நெஞ்சிருக்கம், படபடப்பு, அதுக்கப்புறம் உடல் நடுக்கம், எண்ணங்கள் வேகமாக ஓடுறது போன்ற அறிகுறிகள்லாம் வந்து வருங்க. ஆனால் இந்த கோபம் கொஞ்சம் கம்மியான உடனே ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வருத்தப்படுவாங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பும் கேட்பாங்க. இது யாருக்கு வரும், எதனால் வரும்? இந்த குறைபாடு பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா 6 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளையும் அதே மாதிரி 40 வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்களையும் குறிப்பாக ஆண்களையும் அதிகமாக வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லலாம். இவங்களில் 80% பீப்புளுக்கு இந்த பதற்றம், மனச்சோர்வு போன்ற சில மனநல பிரச்சனைகள் வந்து சேர்ந்தே இருக்கும். இது வந்து குடும்பத்தில் யாருக்காவது இருந்தால் அது நமக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உயிரியல் காரணம், மூளையில் இருக்கிற அமிக்டாலா அப்படின்ற பகுதியோட செயல்பாட்டால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதுக்கப்புறம் செரட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் குறைபாடு, இதுவுமே ஒரு காரணங்க. அதே மாதிரி சுற்றுச்சூழல் காரணம், சிறு வயதிலிருந்து பார்த்த விஷயங்கள், நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள், அதுவுமே இம்பேக்ட் பண்ணும். இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டா, உடனடியாக மனநல மருத்துவரை சந்திச்சு ஆலோசனை பெற்றோம் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துலேருந்து நம்ம வெளிவர முடியும். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, 2 பாடல்கள். பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. தொடர்ச்சியாக வந்து காது வலி, அதாவது இயர் பெயின் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குங்க. இதை மருத்துவ மொழியில் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஒட்டல்கியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பொதுவாக காது வலி நிறைய ரீசன்னால் வந்து ஏற்படுதுங்க. பொது தொற்று வந்து இருக்கலாம், இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நடு செவி அலர்ஜி, சளி இல்லாட்டி காய்ச்சல் காரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, காதோட நடுப்பகுதியில் பாக்டீரியா இல்லாட்டி வைரஸ் தொற்று ஏற்பட்டு இந்த ஒரு வலி அப்படின்றது இருக்குங்க. அது குறிப்பாக குழந்தைகளுக்கு அதிகமாக வந்து இருக்கும். வெளிச்செவி அலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க, காதுக்குள்ளார தண்ணீர் புகுந்து பூஞ்சை அல்லது பாக்டீரியா தொற்று வந்து ஏற்படுறது. இதை வந்து ஸ்விம்மர் இயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய ரீசன்னால் காது குடைதல்னால் பட்ஸ் பயன்படுத்தாமல் குச்சி, அதுக்கப்புறம் ஏர்பென் இதை பயன்படுத்தி குடைவாங்க, இதனாலேயும் வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அழுத்தம் இருந்தது, அதாவது விமானத்தில் பயணம் செய்யும் போதோ இல்லை மலை பிரதேசங்களுக்கு வந்து போகும்போதோ காதோட உள்பகுதியில் காற்று அழுத்த ஒரு மாறுபாட்டால் இந்த வலி வந்து வருங்க. நிறைய ரீசனால் பல் பிரச்சனைகள் இருந்தாலும் பல் வலி ஏற்பட்டால் உடனடியாக காது வலி வந்து வரலாங்க. தொண்டை வலி ஏற்பட்டால் உடனடியாக காது வலி வந்து வரலாங்க. நிறைய ரீசன்னால் வரலாங்க. வீட்டு வைத்திய முறையில் இது எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட வந்து ஒரு அம்மா இணைஞ்சிருக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்கலாமா, காது வலியை வீட்டு முறை வைத்தியத்தில் எப்படி குணப்படுத்தலாங்கம்மா?
7: பூண்டு தட்டி நல்லா ரெண்டு ஸ்பூன், ரெண்டு பல் பூண்டு ரெண்டு ஸ்பூன் நல்லா ஊற்றி காய வச்சு ஆற வச்சு காதில் விட்டிங்கன்னா, கொஞ்சம் காது அடைப்பாக இருந்தாலும் காது ஜவ்வு காய்ஞ்சி போயிருந்தாலும் ஏற்பட்டால் காது வலிக்காது. அதே போல் பச்சை மிளகா சாப்பிட்டாலும் காது வலி வரும். பச்சை மிளகா சாப்பிடக்கூடாது. இனிப்பு அதிகமாக சாப்பிட்டாலும் காது வலி வரும். இனிப்பு சாப்பிடாத இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுன்னு பாருங்கள், இந்த வைத்தியமும் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அது இன்னொரு வைத்தியமும் இருக்குது, வாழை தண்ணி இருக்குது இந்த வாழை மரத்தில் அந்த பட்டை மாதிரி, அது நல்லா அனலில் காசி நல்லா புழிஞ்சு விட்டு கொஞ்சம் இந்த சார் வந்து புழிஞ்சு விட்டு நல்லா அந்த சார் நல்லா ரெண்டு போட்டு காதில் விட்டா அந்த வலி கேட்கும்.
6: கண்டிப்பாங்கம்மா, நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, எல்லாரும் பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இந்த நேரத்தில் நம்மளுடைய மென்டல் ஹெல்த் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசுவோம். ஏன்னா எல்லாத்த விட அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதாவது வாழ்க்கை அப்படின்றது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி இப்போ வேகமாக வந்து போயிட்டே இருக்குது. எப்போவுமே வந்து ஒரு படபடப்பாக வந்து இருக்கும். எல்லாமே வந்து விட்டுறலாமா, அமைதியாக உட்காந்துடலாமா அப்படின்லாம் வந்து தோணும். அப்படிலாம் நம்ம வந்து நினைக்க வேணாம். அந்த கவலையெல்லாம் நம்ம வந்து பட வேணாம். மனசு அப்படியே வந்து ரொம்ப கூலாக்கி ரீசார்ஜ் பண்ணுற ஒரு சூப்பரான ஒரு விஷயம்தான் தியானம், மெடிடேஷன். இந்த ஒரு விஷயத்தை பண்ணோன்னா நம்ம வந்து அந்த படபடப்புலேருந்து ஈஸியாக வெளியே வந்துட முடியுங்க. அதாவது என்னது நாகராஜ், தியானமா? அதுக்கு ரொம்ப பொறுமை வேணுமே, பத்மாசனத்தில் வந்து உட்காரணுமே, ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காரணுமே, அப்படிலாம் நம்ம வந்து அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதில்லை. ரொம்ப ஈஸியாக ஆரம்ப நிலையில் இருக்கவங்களுக்கான சிம்பிள் மெடிடேஷன் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். இது எப்படி நம்மளுடைய மென்டல் ஹெல்த்துக்கு உதவும், அதாவது சரியான நேரம் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணுங்க. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த தொந்தரவுமே இல்லாத நேரம், இப்போ ஒரு 5 மணிக்கு வந்து இன்றைக்கி நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோம் அப்படின்றப்ப நம்ம வந்து சூஸ் பண்ணிவிட்டு தியானம் பண்ணுறோம். ஆனால் நாளைக்கு 5 மணிக்கு அதே நேரத்தில் நம்ம வந்து ஃப்ரீயாக இருப்போமா அப்படின்னா இல்லை. வீட்டில் யாராவது இருப்பாங்க, இல்லை நாமளே நமக்கே 5 மணிக்கு நாளைக்கு வேறு இடத்துல வேலை இருக்கும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ விடிகாலம் 4 மணிக்கு 5 மணிக்கு அந்த டைம்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்த ஒரு வேலையுமே இருக்காது. தினமுமே அந்த நேரத்தில் நம்ம ஃப்ரீயாக தான் இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு நேரமாக நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அது இரவு 10 மணியாக இருக்கலாம், 10 மணிக்கெலாம் நம்ம தூங்கிடணும், ஒரு 9:30 இருக்கலாம், இல்லை அதிகாலையில் இது ஒரு டைமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு அமைதியான இடமாக வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கம்ஃபர்ட்டாக அமர்ந்துக்கலாம். பத்மாசனத்தில் தான் உட்காரணும் அப்படின்னு இல்லை, நல்ல ஒரு தலைவணிலாம் வச்சு அப்படியே சாஞ்சு கூட நம்ம வந்து உட்காந்துக்கலாம். அப்புறம் போக போக போக போக ஸ்ட்ரைட்டாக கூட வந்து உட்காந்துக்கலாம். அதே மாதிரி ரொம்ப சாப்பிட்டுட்டும் தியானம் பண்ணக்கூடாது, அதுவும் வயிறு பசியோடையும் நம்ம வந்து தியானம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன வார்ம் அப் அதெல்லாம் செய்யலாம். மெடிடேஷனுக்கு முன்னாடியோ இல்லை அதுக்கப்புறமோ அப்படியே ஆழமான சுவாசம், நல்லா ஆழ்ந்து சுவாசிக்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சதும் புன்னகைக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியே வரலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இது நம்மளுடைய வாழ்க்கையவே மாத்திரும், நம்மளுடைய மனநல பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணிடும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: இப்போ ரீசன்ட் டைமில் என்னோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நான் ரொம்ப போராட்டம் பண்ணி நிறைவேற்றலான்னு பார்த்து இன்ன வரைக்கும் நான் நிறைவேற்றாமல் இருந்தேன். சரி, இதை நாம வந்து நிகழ்ச்சியில் பேசலாம், ஆனால் என்னோட ஆசையை சொல்லி என்ன ஆக போகுது? இதே மாதிரி பெண்களுக்குள்ளேயும் ஆசை இருக்கும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன்னா, நம்ம ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எல்லா பெண்கள்ட்டையும் போயிட்டு உங்களுக்கு ஆசைன்னு ஒன்று இருந்திருக்கும், அந்த ஆசையை நிறைவேற்றாமல் நீங்கள் இன்ன வரைக்கும் இருந்திருப்பீங்களே, அந்த ஆசை எனக்கு இருக்குது ஆனால் இது நிறைவேற்றிக்க முடியலையே அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் எல்லாரும் ஒவ்வொன்றும் சொல்ல ஆரம்பித்தாங்க, எனக்கு இது இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போது ஆஃபீஸில் இருக்கக்கூடியவங்களுக்கே கேட்டீங்கன்னா மற்றவங்களுக்காகவே ஓடி ஓடி உழைக்கக்கூடிய நீங்க உங்களுக்காக இதை செய்யணும் அப்படின்னு நினைச்சு இன்ன வரைக்கும் செய்யாம இருக்கக்கூடிய ஒரு விஷயம், தள்ளி போட்டுட்டு இருக்கக்கூடிய விஷயம்னா என்ன அப்படின்றத இன்னைக்கு நிகழ்ச்சியில கேள்வி கேட்டிருக்கேன். அதுவும் பெண்களுக்காக, உங்களுக்காக கேள்வி கேட்டிருக்கேன். சோ நீங்க இந்த விஷயம் எனக்கு இது நாள் வரைக்கும் நான் பண்ணாம இருக்கேன், எனக்காக பண்ணிக்கணும் நினைக்கிறேன் ஆனா பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்றத பத்தி மறக்காம சொல்லலாம். ஏன்னா பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா நமக்காக ஏதாவது செஞ்சுக்கணும் அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். குறிப்பா பஸ் டிராவல் தனியா பண்றதா இருக்கட்டும், இல்ல பிடிச்ச இடத்துக்கு போறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் எல்லாமே நமக்கு பிடிச்ச ஒரு வேலையை கத்துக்கிறதா இருக்கட்டும் பெண்கள், ஆனா அது நடக்கவே நடக்காது. அவங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது டிரஸ் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த காசை செலவு பண்ணிட ஆரம்பிப்பாங்க. கணவர்கிட்ட இருந்து மளிகை செலவுக்காக வாங்கக்கூடிய காசை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு அவங்களுக்கு இந்த பொருள் வாங்கலாமே அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பொருள் கிச்சனுக்காக இருக்கட்டும் இல்ல வீட்டுக்காக இருக்கட்டும் வாங்கலாமே, இது வாங்கி வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க. ஆனா வேற ஏதோ சூழ்நிலைக்காக அவங்க என்ன பண்ணிடுறாங்க,

பாடல் வந்துட்டு இருக்கேன். நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
1: ஹாய், வணக்கம். என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவ்ஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல. காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்ரு போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன் இதெல்லாம் நாஸ்தென்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. நான்காம் நாள் இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தென்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டுருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோட காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தென்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தென்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க. தஸ்தாயேவ்ஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: திட்டமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 முதல் 1 வரை, மாலை 5 முதல் 9 வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.
2: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
3: அது என் போன பார்த்தாலே டென்ஷன் ஆகுதா? அதான்.
2: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
3: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
2: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
3: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
2: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
4: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 முதல் 5 வரை டெக் குரு நிகழ்ச்சி.
5: டெக் குரு நிகழ்ச்சி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: லேசா லேசா
7: லேசா லேசா
6: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
3: இப்போ ரீசன்ட் டைம்ல நான் வந்து புதிய பேருந்து நிலையத்திற்கு நான் வந்து சென்றிருந்தேன். அங்க வந்து போகும்போது ஒரு விஷயத்த பார்த்து எனக்கு வந்து கோபம் வரல, ஒரு மாதிரி வருத்தம் தான் இருக்க ஆரம்பிச்சது. ஸோ இந்த ரியல் எஸ்டேட்காக வந்து இந்த நிறைய பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அக்கா வந்து கொடுத்தாங்க. எனக்கு வாங்கணும்னு விருப்பம் இல்லை, அந்த அக்கா வந்து கொடுத்துட்டு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எனக்கு வந்து ஒரு மாதிரி எனக்கு பிடிக்கல, இருந்தாலுமே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, சரி ஓகே நம்ம அவங்க சொல்றாங்க அப்படின்றதுக்காக அதெல்லாம் வாங்கிட்டு ஓகே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு வந்த உடனே சோசியல் மீடியாலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து ஒரு போஸ்ட் வந்து பார்த்துருந்தேன். அதை பார்த்த உடனே எனக்கு ஷாக், ரியல் எஸ்டேட்லையும் இப்படிப்பட்ட பெண்கள்லாம் சாதனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்போது கண்டிப்பா பெண்களால முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு தோண ஆரம்பிச்சது. ஸோ அது என்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் பகிர்ந்துக்க போறேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரிலையும். உலக அளவுல வந்து ரியல் எஸ்டேட் அதுக்கப்புறம் கட்டுமானத்துறையினுடைய தலைநகரமா கருதப்படக்கூடிய ஒரு நாடு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது துபாய் தான். ஸோ துபாயில வந்து ரியல் எஸ்டேட் தொழில்துறை வந்து ஒரு புதிய சிந்தனையால முற்றிலுமா மாத்தி அமைச்சு ஒரு இளம் பெண் வந்து அங்க ஒரு தலைவரா வந்து செயல்பட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அமீரா சஜ்வானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் தான். இவங்க சர்வதேச அளவுல ரியல் எஸ்டேட் குயின் அப்படின்னு சொல்லி எல்லாராலையுமே அழைக்கப்படக்கூடிய ஒரு மிக சிறந்த இளம் தொழில் முனைவரா வந்து எல்லாராலையும் பேசப்படுறதுக்கான ஒரு காரணமா மாறி இருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரியல் எஸ்டேட் அப்படின்னாவே வந்து இந்த ரியல் எஸ்டேட்டா இருக்கட்டும், சொத்து முதலீடா இருக்கட்டும், கட்டுமான துறைகள் அப்படின்றது பொதுவா உலக அளவுல வந்து இப்போ அதிகமா வளர்ந்துட்டு இருக்கு. அதுவும் தொழிலதிபர்கள் இருக்காங்க அப்படின் போது பெரும் தொழிலதிபர்கள் தான் இருக்க ஆரம்பிப்பாங்க, ஆண்கள் ஆதிக்கம் தான் அதுலயும் அந்த தொழிலதிபர்களா இருக்கவங்க வந்து இது வந்து ரொம்ப சவாலான ஒரு விஷயமா இருக்கு.

அப்படின் போது மேக்ஸிமம் ஆண்கள் தான் இருக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா 30 வயதுக்கு முன்னாடியே வந்து ஒரு வெற்றிகரமான முதலீட்டாளர் சிஇஓ அதுக்கப்புறமேட்டு வந்து தொழில் முனைவோர்னு சொல்லி பன்முகை தன்மை கொண்ட ஒரு பெண்ணா வந்து ஒருத்தவங்க மாறி இருக்காங்க. அவங்க தான் வந்து இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அமீரா சஜ்வானி. இவங்க வந்து துபாயில மட்டும் இல்லாம உலக அளவுலயுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பேர் வந்து எடுத்து வச்சிருக்காங்க அந்த கார்பரேட் உலகத்துல. அப்படின் போது இதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சொத்துக்கள்ல முதலீடு செய்யக்கூடிய முறையா இருக்குது, இது எல்லாமே வந்து எளிமையா மாத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருமே அதாவது அனைத்து விதமான மக்களுமே வந்து ஈஸியாவும் ஒன்னாவும் வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு பிரைப்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதுமையான ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை உருவாக்கி ரியல் எஸ்டேட்ல வந்து அதோட எதிர்காலத்தை வந்து மாத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா சொகுசு வில்லாக்களை வந்து வடிவமைக்கிறதுல இருந்து அதை விற்பனை செய்யறதுல இருந்து உலகத்தரம் வாய்ந்த அமளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்ட் இருக்கு. அந்த பிராண்டுக்கு வந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கோ ஃபவுண்டரா இருக்க ஆரம்பிக்கிறாங்க அமீரா சஜ்வானி. சோ இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல வந்து ஒரு பெண் வந்து இருக்காங்க, தலை சிறந்து இருக்காங்க அப்படின்னு போது அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். சோ ரியல் எஸ்டேட்டா இருக்கட்டும் இல்ல பிசினஸ் பண்றதா இருக்கட்டும், இது வந்து உலகத்துல இருக்கக்கூடிய ஆண்கள் தான் அதெல்லாம் பண்ண முடியும், பெண்களால முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாத்தையும் விட்டுட்டு பெண்கள் நினைக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 30 வயசை கடக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா சாதனைகளையும் பெண்களாலையும் பண்ண முடியும் அப்படின்றத வந்து அமீரா சஜ்வானி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சோ இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம சோனா ஃபோன் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் லேசர் லெசர் நிகழ்ச்சியில் இருக்கு, அதெல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரிலே கேரடு வாங்க தொடர்ந்து லேசர் லேசர் நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன
2: மச்சான்,
1: அங்கிருக்கீங்க அவருக்கு
2: தமிழ் தெரியாது போல, அதனாலதான் பூந்து
3: போயிட்டாரு. எல்லாமே இருக்கிற ஒரே ஸ்கூல் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026-27 அகாடமிக் இயர். உங்க குழந்தைங்களோட ஃபியூச்சரை பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ண சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், TPT மெயின் ரோட், ஜங்ஷன், சேலம். கான்டாக்ட் 9442592160.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இதை ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட சுவிட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சுட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி சுவிட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பெண்கள் ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை செய்வாங்க இல்லையா, அப்படி உட்கார்ந்து வேலை செய்யறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் அடுத்ததா பகிர்ந்துக்க போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரிகளே. கடந்த நிகழ்ச்சியில வந்து பெண்கள் ஆண்களை விட 20 நிமிஷம் அதிகமா தூங்கணும், 8 மணி நேரம் அதையும் தாண்டி தூங்குறது ரொம்ப முக்கியம் அப்படின்றத பத்தி சொல்லியிருந்தேன். ஹார்மோனை பேலன்ஸா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமேட்டு வந்து நைட்ல வந்து ரொம்ப நேரம் முழிக்கிறது அப்படின்றது ரொம்ப பிரச்சனையா கொடுக்கும். இதெல்லாமே நான் வந்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் என்ன பகிர்ந்துக்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிக நேரம் வந்து பெண்கள் ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை செய்யக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்கு வரக்கூடிய சுகாதார பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத பத்தி நான் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் முன்னாடி இல்ல தையல் மிஷின் முன்னாடியா இருக்கட்டும், பெண்கள் ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துல இருந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் வரைக்கும் இந்த தையல் மிஷின்லயா இருக்கட்டும் சிஸ்டம் முன்னாடி இருக்கட்டும் உட்கார்ந்து வேலை செய்யக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால பெண்களுடைய இடுப்பு பகுதிக்கு கீழே ரத்த ஓட்டம் அப்படின்றது ரொம்ப குறைவா இருக்க ஆரம்பிக்கும். இதனால மறுத்து போற நிலை அப்படின்றது இந்த காலெல்லாம் மறுத்து போகும் இல்லையா, அந்த மாதிரியான நிலையெல்லாம் வந்து அதிகமாக பெண்களுக்கு ஏற்படுது. அதுக்கப்புறமேட்டு வந்து ரொம்ப நேரம் உட்கார்ந்துகிட்டே வேலை பார்க்குறாங்க அப்படின் போது அடிவயிற்றில் இருக்கும்

0: தசைகள் இருக்கு, அதுக்கப்புறம் இடுப்பெலும்புகள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ரொம்ப பலவீனமான ஆரம்பிச்சிருமா. இதனால 30 வயசுக்குள்ளேயே வந்து பல பெண்களுக்கு வந்து தீவிரமான இடுப்பு வலி ஏற்படுறது, இந்த முதுகு வலி ஏற்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து பெண்களுக்கு அதிகமாக ஏற்படுது அப்படின்னு சொல்லி டாக்டர்களுமே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப நேரம் உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த குடலோட அசைவு இருக்கு இல்லையா, அது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இதனால நம்ம சாப்பிட்டு ரொம்ப நேரம் உட்கார்ந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு போது சரியா செரிமானம் அப்படின்றது ஆகாது. இதனால வந்து கேஸ்டபிள் பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்துக்கு மேல உட்கார்ந்துட்டே பெண்கள் வேலை செய்யறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு இன்னும் மிக பிரச்சனைகள் அதிகமா வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்பக புற்றுநோய், அதுக்கப்புறம் நீரிழிவு நோய் வரதுக்கான வாய்ப்புகள் 30% அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய புற்றுநோய் சங்கம் வந்து அவங்க ஆய்வு குறிப்பு பண்ணி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை டாக்டர்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு 8 மணி நேரம் வேலை அப்படின்னும் போது கண்டிப்பா அதிக நேரம் உட்கார்ந்துட்டு வேலை செய்யக்கூடிய பெண்கள் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்குமே பல பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்குது. இதெல்லாமே இருக்கு அப்படின்னு போது இதுக்கு என்ன தீர்வா இருக்கும், இதெல்லாத்தையும் எப்படி பெண்கள் சரி பண்ணலாம் அப்படின்ற எல்லாத்தையும், நீங்க என்ன வழிமுறைகள் பின்பற்றினா அதெல்லாத்தையும் சரி பண்ண முடியும் அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. ஏன்னா அதிக நேரம் உட்கார்ந்துட்டு வேலை செய்யறது மூலமா உடல்ல பிரச்சனைகள் ஏற்படுது. அதை தடுக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும், நீங்க என்ன அதெல்லாம் ஃபாலோ பண்றீங்க, அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்கு அப்படின்றதையும் நான் அடுத்த நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கிறேன். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம சோனா ஃபேன் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. சோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் லேச லேச நிகழ்ச்சியில இருக்கு. அடுத்ததா கண்ணம்மா பகுதி தான். சோ இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில யார் வந்து பேச போறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் வெயிட் பண்ணுங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் இருந்துட்டு இருக்க நிகழ்வுகளை கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேச லேச நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.
1: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் எம்எஸ் வெங்கட். ஐ எம் இண்டிபெண்டன்ட் மியூசிக் கம்போசர். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் ஹோப் ராஜா. உங்களுக்கு இந்த சாங் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக்கை சோனா எஃப்எம்க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப்டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரொலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணாம பகுதியில நம்ம கூட வந்து யார் பேச காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரேவதி மேம் தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. சோ யார் அவங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேலம்ல யோகா தெரபிஸ்டா கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரேவதி மேம். சோ அவங்க கிட்ட தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பேச போறோம். வாங்க பேசிடலாம். ரேவதி மேம் வணக்கம் மேம். சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நான் கேட்கணும்னு நினைச்ச ஒரு விஷயம் என்ன மேம், இப்போ இந்த பிசிஓடி அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு, பிசிஓஎஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கு, இது அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது அப்படின்னு போது இந்த தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் வரதா இருக்கட்டும், சோ இந்த மாதிரி வரும்போது டாக்டர்கள்

0: மேக்ஸிமம் சொல்றது என்ன அப்படின்னா, யோகா பண்ணுங்க, உடற்பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதை பெண்கள்லாம் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணாம இருக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்படி இருக்காங்க அப்படின்னு போது உடல் ரீதியா பல விதமான பிரச்சனைகள் அடுத்தடுத்து வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி யோகாவா இருக்கட்டும் இல்ல உடற்பயிற்சியா இருக்கட்டும் பண்ணாம பெண்கள் இருக்காங்க அப்படின்னு போது இந்த PCOD, தைராய்டு பிரச்சனை இதெல்லாம் வருது அப்படின்னு போது, ஸோ இதெல்லாம் வரத்துக்கு அவங்களே தான் காரணமா அமைய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதெல்லாத்தையும் எப்படி அவங்க தடுக்கலாம்? ஸோ இது வரத்துக்கான காரணம், முக்கியமான காரணமா என்ன இருக்கும் மேம்?
1: சார், நீங்க இங்க பாத்தீங்கன்னா, யாரு வயிற்றுக்கு அவங்களோட கோர் மசில்க்கு யாரு அதிகமா வேலை கொடுக்கறாங்களோ அவங்க பெருசா எந்த பிரச்சனையிலுமே மாற்றது இல்ல. நீங்க டெய்லி லேபர்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. இப்ப கட்டட வேலைக்கு போறவங்களுக்கு இந்த மாதிரி டெய்லி லேபர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, வீட்டு வேலையெல்லாம் விட்டுருங்க, வீட்டு வேலையெல்லாம் இப்ப ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. கட்டட வேலைக்கு போறவங்க இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, சுகர் பிபி அதுல ஒரு 10 பேரை நீங்க சர்வே எடுத்தீங்கன்னா சுகர் பிபி 1-2 தான் இருக்கும். ஏன்னா அவங்களோட வயிற்றுக்கு அவங்க வேலை கொடுக்கறாங்க, அவங்க கழுத்துக்கு அவங்க வேலை கொடுக்கறாங்க, அவங்க டோட்டல் பாடிக்கு அவங்க வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க சாப்பிடாத சாப்பாடா எல்லாம் தான் சாப்பிடுறாங்க. இப்ப எல்லாருமே எல்லாம் சாப்பிடுறாங்க, ஆனா அவங்க பிசிக்கலா அவங்க மூமெண்ட் கொடுத்துட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்மே வரது கிடையாது. நீ என்ன டாக்டர் ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துறாங்க, நீ ஒரு குக்கை வச்சுட்டு நீ அதெல்லாம் சமைச்சு சமைச்சு சாப்பிட்டாலும் ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ணாம அது எதுவுமே வேலை செய்யாது. ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலதான் லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ல வர எல்லா டிசீஸுமே வருது. நீங்க அதை ஒர்க் அவுட்னால ரொம்ப ஈஸியா கரெக்ட் பண்ண முடியும். ஆனா ப்ராப்பரா இப்போ வந்து யோகா ட்ரைனருக்கும் தெரபிஸ்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரைனர் பொதுவான விஷயத்த சொல்லி கொடுப்பாங்க, தெரபிஸ்ட் உனக்கு என்ன வேணுமோ அதை சொல்லி கொடுப்பாங்க. சோ ப்ராப்பரா உனக்கு என்ன வேணுமோ அதுக்கான ஒரு இடத்துக்கு போய் தேடி பண்ணினா கண்டிப்பா சரி பண்ணிடலாம் சார்.
0: இப்போ நீங்க சொல்லியிருப்பீங்க, இந்த பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ வந்தப்போ ஏஞ்சல் பார்த்து நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு போது அவங்கள பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி இவங்களுக்கு இதுதான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி எப்படி நீங்க பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறீங்க?
1: சார், ஆக்சுவலி நான் வந்து யோகா தெரபிஸ்ட் மட்டும் கிடையாது, ஹீலர். நான் அக்குபஞ்சர் முடிச்சிருக்கேன், ஹீலர். ஸோ அதுல என்னோட சிலபஸ் மொத்தமாவே ஒருத்தங்களை பார்த்தோன்னே ஜட்ஜ் பண்றது தான். ஓகே, அவங்களை பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதுவும் நான் படிச்சிருக்கேன், அதனால என்னால ஈஸியா ஜட்ஜ் பண்ண முடியுது. எனக்கு கிளாஸுக்கு ஒரு 1 or 2 days நான் விட்டுருவேன், வந்து அவங்க அவங்களோடது ஃபுல்லா சொல்லுவாங்க, எல்லாம் கேட்டுப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் என்னோட பார்ட்டை சொல்லுவேன், இல்ல நீங்க சொல்றது எல்லாமே உங்களோட புரிதல், ஆக்சுவலி உங்களுக்கு இதுதான் தேவைங்கிறத நான் சொல்லுவேன். அப்பதான் அவங்களுக்கு ஆமா மேம் எனக்கு இதுதான் தேவை அப்படிங்கறத தோணும். ஸோ வந்து எல்லாமே த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்டடீஸ் தான். நீங்க நான் இப்ப வரையும் படிப்பேன், இப்ப வரையும் ஒரு நாளைக்கு ஒரு 2-3 மணி நேரம் படிச்சாதான் என்னால போய் எஃபெக்டிவா கிளாஸ் எடுக்க முடியும். ஸோ அந்த ஒரு லேர்னிங் தான் ஹெல்ப் பண்ணுது.
0: நாம ஒரு விஷயம் படிச்சுட்டு நம்ம வந்து அடுத்தடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், இல்ல நிறைய பேருக்கு வந்து யோகா தெரபிஸ்டா இருக்கும் அப்படின்ற எல்லாத்தையும் தாண்டி அடுத்தடுத்து நம்ம படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வந்து என்ன இப்ப வரைக்கும் இருக்க வச்சுட்டு இருக்கு அப்படின்றத ரேவதியமும் சொல்லியிருக்காங்க. ஸோ படிப்புக்கு வயது கிடையாது, எந்த வயதுலயும் கூட படிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ரேவதியமும் இருக்காங்க. தொடர்ந்து நாம அவங்க கிட்ட பேசிடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரிலே கேரிடுவாங்க. தொடர்ந்து லேச லேச நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில நம்ம கூட வந்து ரேவதி மேம் தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். ரேவதி மேம், இப்போ நானுமே கண் கூட பார்த்த விஷயங்களா இருக்கட்டும், கேட்ட விஷயங்கள் அப்படின்னும் போது என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இருக்காங்க வச்சுக்கோங்க, என்னோட அக்கா அம்மா எல்லாம் வந்து எனக்கு அதிகமா தூக்கம் வர மாட்டேங்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்க ஆரம்பிக்குது, நைட்லாம் வந்து ஒரு சில நாள்லாம் திடீர்னு எந்திரிச்சு உட்காந்துருப்பாங்க, எனக்கு அதை பார்க்கும்போது ஷாக்கிங்கா இருக்கும், பயமா இருந்தாலும் ஒரு கெட்டதுக்கு மேல என்ன ஆச்சு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க வந்து எனக்கு சரியா தூக்கம் வரல, எனக்கு வந்து ரொம்ப புரண்டு புரண்டு நான் படுக்கிறேன் ஆனாலும் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ உங்ககிட்ட வர பெண்களுமே மேக்ஸிமம் இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குமே இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருப்பீங்க. ஸோ இது மேக்ஸிமம் என்ன காரணத்தினால வருது மேம்?
1: நேற்று கூட கிளாஸில் இதை பற்றி தான் பேசிட்டு வந்தேன். நீங்கள் எனக்கு பண்ணுற ஒரு பெரிய உதவி. இப்போது வந்து இந்த ஷோ யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், தூங்க போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஃபோனை கொண்டு போய் எங்கேயாவது வச்சுருங்க. நீங்கள் வந்து ஒரு 9 மணிக்கு தூங்குற ஆளாக இருக்கலாம், 10 மணிக்கு தூங்குற ஆளாக இருக்கலாம், ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஃபோனை தள்ளி வச்சுருங்க. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி கால் வருதா எடுத்து பேசுங்க, மிச்சபடியாக ஃபோனை டச் பண்ணக்கூடாது. மார்னிங் எழுந்து ஃபஸ்ட்டு 1 ஹவர் ஃபோனை டச் பண்ணக்கூடாது. நீங்கள் எத்தனை மணிக்கு வேணால் எந்திரிங்க, ஆனால் 6 மணிக்கு எந்திரிக்கிறது பெஸ்ட்டு, 6 மணிக்கு முன்னாடி எந்திரிக்கிறது தான் பெஸ்ட்டு. இல்லை ஒரு 7 மணி ஆகுது பரவாயில்ல, ஃபோனை டச் பண்ணக்கூடாது. எந்திரிச்சு ஃபஸ்ட்டு 1 ஹவர் லாஸ்ட்டு 1 ஹவர் டச் பண்ணக்கூடாது. அதுலேயே உங்களுக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் தெரியும். இப்போ உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியணும், நீங்கள் என்கிட்ட கிளாஸ்க்கு வரல, மேம் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறதுனா, நீங்கள் இதை மட்டும் பண்ணுங்க போதும், நீங்கள் தூங்குவீங்க
0: கண்டிப்பா. இப்போ அப்படி இருக்கக்கூடியவங்களுக்குலாம் என்ன மாதிரியான ட்ரைனிங்லாம் நீங்கள் கொடுப்பீங்க?
1: சார் ட்ரைனிங்னு பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப் ஸ்டைலை தான் முதல்ல கரெக்ட் பண்ணுவேன். இப்போ ஏன்னா இப்போ வரவங்களாம் நான் வந்து எதுவும் பெரிய அவங்க என்னை பார்த்தா சொல்லுவாங்க, மேம் நீங்கள் எப்படி இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றீங்கம்மாங்க, ஆக்சுவலி ரொம்ப ஈஸியாக தான் நான் எனக்கு வேணுமோ நான் ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெளியிலேருந்து அவங்க என்னை பார்க்கும்போது எப்படி மேம் 8:30 தூங்குறீங்க, 9 மணிக்கு தூங்குறீங்க, காலைல 4:30 எப்படி எந்திரிக்கீங்கம்மாங்க, எனக்கு எவ்வளோ டே எனக்கு அந்த ஒரு 4-5 hours எக்ஸ்ட்ரா கிடைக்குது ஒரு டேயில். இப்போ நீங்கள் 7 மணிக்கு எந்திரிச்சு ஆரம்பிக்கிறீங்கன்னா நான் 4:30 என்னோட டேவை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு அந்த பக்கம் ஒரு 2 hours கிடைக்குது இல்லை, நான் அதெல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் தெரியறதில்ல யாருக்கும். ஆக்சுவலி நம்ம நிறைய கரெக்ட் பண்ணலாம், உன்னோட லைஃப் ஸ்டைல கரெக்ட் பண்ணினாவே உனக்கு நிறைய நேரம் கிடைக்கும், உன்னோட பிரைன் ஆக்டிவா இருக்கும். இதெல்லாம் பெண்களுக்கு புரியறதில்லைன்னு வச்சுக்கோங்களேன்.
0: பெண்களுடைய அன்றாட வாழ்க்கையே வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து ஆரோக்கியமானதான் மாத்திக்கணும். ஏன்னா நீங்க ஆரோக்கியமா இருந்தா தான் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க ஆரோக்கியமா இருக்காங்க. அப்படின்போது உங்களுக்கே சரியான தூக்கம் வரல, நீங்க வந்து டயர்டா இருக்க ஆரம்பிக்கிறீங்க, உங்களோட உடல்ல பல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்போது இதுக்கு என்ன காரணமா அமையுது? நீங்க அன்றாட வாழ்க்கையில அப்படியே திருப்பி பாருங்க, ஆரோக்கியமான உணவுகளை நீங்க சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டா அதுவுமே ரொம்ப குறைவா இருக்க ஆரம்பிக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியா உலகத்துல வந்து மேக்ஸிமம் சோசியல் மீடியாலே வந்து அதிகமா வந்து பிடிச்ச விஷயங்களை வந்து தேடி தேடி பார்க்கக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ரெசிபி செய்யணும்னா கூட வந்து சோசியல் மீடியா எடுத்து பார்த்தரலாம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு செட் ஆகுமோ செட் ஆகலையோ அதெல்லாம் தெரியாது. ஒரு 2 நாள் ட்ரை பண்ணிட்டு அடுத்த நாள் அவங்களுக்கு இது செட் ஆகல, நம்ம வந்து நார்மலா ஒரு ஃபுட்டை வந்து ஃபாலோ பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. உடற்பயிற்சி அப்படின்றத நிறைய பேர் வந்து குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உடற்பயிற்சி டாக்டர் கிட்ட போயிட்டு ஏதாவது டாக்டர்கள்லாம் சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் பண்ணக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்றாட வாழ்க்கை முறையை வந்து மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா பெண்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்றத ரேவதி மேம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அதுதான் வந்து தீர்வா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. நீங்க பெண்களா இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க, இல்ல பெண்களுக்காக நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆண்கள் அப்படின்னா, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது, அதை சரி செய்யறது அவங்க என்ன பண்றாங்க, அவங்க உடற்பயிற்சி தினதினமும் செஞ்சுட்டு இருக்காங்களா, இல்ல அதை செய்யாம இருக்கிறதுனால அவங்களுக்கு அது பல பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்றதையும் மறக்காம கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. ஸோ இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு நேயர்களே. அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃபம் லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
1: என்னென்ன அப்படிங்கறது ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க

போறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் போன்ல இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்க காதாவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க ட்ரெண்ட்ல என்னென்ன ஏஐ வெப்சைட் புதுசு புதுசா வந்திருக்கு, எது எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம மார்க்கெட்ல இருக்கிற பெஸ்ட் ஸ்மார்ட் கேஜெட்ஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்கு, அதுல எது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்ற விஷயத்தையும் நம்ம கேட்க போறோம். இது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்க எப்படி ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இன்னைக்கு ஆரம்பத்துல திவாகர் உங்ககிட்ட என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான ஒரு ஏஐ வெப்சைட் தான் சொல்ல போறேன். இந்த ஏஐ வெப்சைட் யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும், நீங்க பேச்சுலரா இருக்கீங்க இல்ல ஃபேமிலியா இருக்கீங்க அப்படின்னா கூட சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, இப்ப நான் சொல்ல போற இந்த ஏஐ வெப்சைட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி ஒரு சூப்பரான வெப்சைட் தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இதுல என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியும், இந்த வெப்சைட்டோட பெயர் என்ன அப்படிங்கிறது கேட்டலாமா? இந்த வெப்சைட்டோட பெயர் தான் cookaifood.com. அதாவது நம்ம நிறைய விஷயத்துக்காக ஏஐ வெப்சைட் வந்துருச்சு. ஒரு எழுதுறதுக்காக ஏஐ வெப்சைட் வந்திருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கு, வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கு. ஆனால் சமைக்கிறதுக்கு ரெசிபீஸே வந்து ஏஐ சொல்கிறதுக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் தான் இது, cookaifood.com அப்படிங்கிறது தான் இந்த வெப்சைட்டோட பெயர். இதில் வந்து என்ன இருக்குன்னா, இதில் நிறையா சூப்பரான விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு ரெசிபியும் வேணாலும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த உலகத்தில் இருக்க எந்த ரெசிபியும் வேணாலும் உங்களால் சர்ச் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட்குள்ளே போனோடனே அவங்களே அங்கே கொடுத்துருப்பாங்க என்ன டைப் ஆஃப் ஃபுட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு. சூப் வேணுமா, சாண்ட்விச் வேணுமா, மெயின் டிஷ் வேணுமா, சாலடா, டெசர்ட்டா, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குசைனும் கொடுத்துருப்பாங்க, எந்த நாட்டோட சமையல் வேணும் உங்களுக்கு, எந்த நாட்டோட சமையல் வேணும், ஃப்ரெஞ்சு சமையல் வேணுமா, க்ரீக் சமையல் வேணுமா, இல்லை இந்தியன் சமையல் இந்தியன் மாதிரி வேணுமா, ஜாப்பனீஸ் வேணுமா, அந்த மாதிரி எந்த நாட்டோட சமையல் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு அலர்ஜிஸ் மாதிரி ஏதாவது இருக்குது, ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த வேர்க்கடலை சாப்பிட்டா அலர்ஜி மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருக்குது, இல்லை டெய்ரி பால் பொருட்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அது எல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியே மாறிடும். என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்குது, என்னென்ன ரெசிபிஸ் இருக்குன்ட்டு இருக்கும், அதை நீங்கள் தொட்டு உள்ளே போய் அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சமைச்சிக்கலாம். சூப்பரான ஒரு ஏஐ வெப்சைட் இது, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த வெப்சைட்டோட பெயர் cookaifood.com அப்படிங்கிறது அதோட பேர். ட்ரை பண்ணி பாருங்க மக்களே. இப்ப தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு நம்ம டெக் குரு நிகழ்ச்சியில். பாடலை கேட்டு வாங்க மக்களே.

0: சாரா, கருப்பூர்ல ஜூன் 1st இருந்து புதுசா பி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
1: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்ரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
0: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் 1 முறை இலவச ஆலோசனை கூட இருக்கலாம். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் பி பிளஸ் கிளினிக்.
3: நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

0: மச்சான் மச்சான்,
1: என்ன மச்சான், என்னாச்சு, ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர?
0: அது ஒண்ணும் இல்லடா, அந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா?
1: என்ன ஊர்ல என்ன ட்ரெண்டிங்?
0: அது கூட பரவாயில்ல, இந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு அது தெரியுமா?
1: டேய் என்னடா, அந்த ஊர்ல இந்த ஊர்ல ட்ரெண்டிங்கான விஷயம்னு குழப்பிட்டு இருக்க, என்னதான் சொல்ல வர?
0: அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லாம் ட்ரெண்டிங்கான அப்படினு சொல்றாங்களே.
1: டேய் ஏன்டா இப்படி படுத்துற, எந்த சோனடா சொல்றாங்க?
2: அந்த ஊரு இந்த ஊரு எந்த ஊரா இருந்தாலும் என்ன ட்ரெண்டிங்கான அப்டேட்டா இருந்தாலும் அத சொல்றதுக்கு தான் இது வாலிப வயசு நிகழ்ச்சி இருக்கே. திங்கள் முதல் சனி வரை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புற மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். நீங்க கருத்துக்கள் அனுப்புறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்க சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒலிபரப்புற அந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க அனுப்பலாம். அனுப்புறப்ப இன்கேஸ் நீங்க மெசேஜா அனுப்புறீங்க இல்ல வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்க அப்படின்னா பேரு ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்ல எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல எந்த பாட்டு எங்க இடம் பெறுங்கிறத தெளிவா சொல்ல முடியும். இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து துவாக்கரையும் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓப்போல இருக்கக்கூடிய ஒரு சமையான சூப்பரான பக்காவான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஒரு போன் பத்தி தான் சொல்ல போறேன். ஓப்போல நிறைய சீரீஸ் இருக்கு, ஓப்போல ஏ சீரீஸ் இருக்கு, கே சீரீஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெனோ சீரீஸ் இருக்கு, எஃப் சீரீஸ் மொபைல்ஸ்லாம் இருக்கு. அதில் இந்த கே சீரீஸ் அப்படிங்கிற மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு மொபைல் பற்றி தான் அப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த மொபைலோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓப்போ K15 Pro அப்படிங்கிறது அதோட பேர். ஓப்போ நிறுவனத்திட்டிருந்து வந்திருக்கக்கூடிய K15 அப்படிங்கிற சீரீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய அதுலேயே ப்ரோ வேரியன்ட் இது. ஃபஸ்ட் இந்த மொபைலோட டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. முன்னாடி உங்களுக்கு பெரிய டிஸ்பிளே, அந்த பெசில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தின்னாக கொடுத்துருக்காங்க சைடில் அந்த பார்டர். அதுக்கப்புறம் ஒரு செல்ஃபி கேமரா, பஞ்ச் ஹோல் டைப்பில் ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பின்னாடி உங்களுக்கு 2 கேமரா செட்டப்பில் ஃப்ளாஷ் லைட்டோட வருது. சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பட்டன்ஸும் இன்னொரு சைடில் வந்து உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் பிளைனாக கொடுத்துருக்காங்க. கீழே உங்களுக்கு சி டைப் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, மேலே ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அந்த மொபைலோட ஓவர் வியூ டிசைன் அப்படி தான் இருக்குது. பின்னாடி கொடுத்துருக்க பெரிய டிஸ்பிளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6.59 இன்ச்சுக்கு ஒரு பெரிய டிஸ்பிளே, OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே கிடையாது, OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது கூட 144Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. பெசில்லெஸ்ஸோட சைடில் இருக்க பார்டர்லாம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது, தின்னாக கொடுத்துருக்காங்க.

இதுதான் ஃப்ரண்ட் வியூவில். திரும்ப அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கேமரா, டூயல் கேமரா சொன்னல, டூயல் கேமரா கொடுத்துருக்காங்க, அது கூடிய ஃப்ளாஷ் லைட்டு. அதில் மெயின் கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 மெகா பிக்சலுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களால் 10 மடங்கு வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்க முடியும். 10x டிஜிட்டல் ஜூம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு கேமரா, செகண்டரி கேமரா வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து சூப்பராக இருக்குது. இதில் உங்களால் 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். 30 மற்றும் 60 FPS ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். முன்னாடி உங்களுக்கு 16 மெகா பிக்சலுக்கு ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. அதுலயுமே பாத்தீங்கன்னா ஃபுல் HD-ல உங்களால 30-60 FPS-ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இந்த மொபைலோட பேட்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 7500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 80 வாட்டுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. இந்த மொபைல்ல டூயல் சிம் யூஸ் பண்ணிக்கலாம். 5G சப்போர்ட்டட் மொபைல் இது. இன்டர்னல் ஸ்டோரேஜா உங்களுக்கு 256 GB வரைக்கும் கொடுக்குறாங்க. மெமரி கார்டு போட முடியாது. இதுல 12 GB ரேம் வேரியண்ட்டும் இருக்கு. இதுல மீடியாடெக் டைமென்சிட்டி 8500 சிப்செட் யூஸ் பண்ணிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 16 OS ஓட வருது இது. இந்த மொபைல் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆன்லைன்ல ரிவ்யூஸ் பார்த்துட்டு பிரைஸ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க மக்களே. இப்ப தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன்.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இத ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சிட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி ஸ்விட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கரும் கூட ஜாலியா பேசிட்டு வந்து நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அதுல இப்ப நீங்க சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க டெக் குரு நிகழ்ச்சியில கேட்கற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அட் த சேம் டைம் புரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்க சொல்றது உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் சரி, உங்களோட கருத்துக்களை நீங்க அனுப்பலாம். அப்பதான் அடுத்த டைம் சொல்றப்ப உங்களுக்கு எந்த மாதிரி சொன்னா புரியும் அப்படிங்கறத நான் தெளிவா இன்னொரு டைம் சொல்ல முடியும். இதனை தொடர்ந்து இப்ப நீங்க ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அதே நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புறப்ப பேரு

சூப்பரான விஷயம் தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இது எதை பற்றினது அப்படின்னு தெரியுமா? நீங்கள் யூபிஐ ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த யூபிஐ ஆப்பில் இருக்கக்கூடிய ஒரு செமையான அப்டேட் தான். யூபிஐ ஆப்பில் அப்படி என்ன இதுவாக்கார் அப்டேட் சொல்ல போகிறீங்க அப்படின்னு உங்களில் நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிறது, நீங்கள் ஒரு யூபிஐ ஆப்பில் எப்படி மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸை வச்சு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். யூபிஐ ஆப்பில் மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ண முடியும். இதை யூஸ் பண்ணி உங்களால் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்க முடியும். இப்போ பொதுவாகவே நீங்கள் வந்து உங்களோட இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணும், அமௌண்ட் அனுப்பணும் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவீங்க, அந்த பேங்க் ஆஃப் டீட்டெயில்ஸ் போட்டோ இல்லை அந்த பேங்க்கோட யூபிஐ ஐடி போட்டோ சம்திங் ஏதோ ஒரு ஆப்பில் இருந்தோ அப்படி பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போ இந்த ஒரே ஆப்பில் உங்களால் மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸை லிங்க் பண்ணி வைக்கிறதுனால உங்களால் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்க முடியும். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஒரே யூபிஐ ஆப்பில் லிங்க் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இன்றைக்கி நான் இதுக்கு எடுத்திருக்க ஆப் வந்து கூகுள் பே அப்படிங்கிற ஆப் தான் எடுத்திருக்கேன். கூகுள் பேல எப்படி மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கேட்கலாம் வாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கூகுள் பே ஆப் ஓப்பன் பண்ணிக்கணும். கூகுள் பே ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அங்கே டாப் ரைட் கார்னரில் மேலே ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும், ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் கிளிக் பண்ணதுக்கப்புறமா அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆட் பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட எந்த பேங்க் அப்படிங்கிறத அது செலக்ட் பண்ண சொல்லும். எந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, எந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத அங்கே செலக்ட் பண்ண சொல்லும். அந்த பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண உடனே கொஞ்ச நேரம் வந்து டைம் எடுத்துக்கும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் டைம் எடுத்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் போகும். அந்த மெசேஜ் போன உடனே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் கனெக்ட் ஆகிடும். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆட் பண்ணுறீங்களா அந்த பேங்க் அக்கௌண்ட், அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட நம்பரை நீங்கள் இந்த மொபைலில் வச்சுருக்கணும். இந்த மொபைலில் நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்போ தான் ஆட் ஆகும். ஏன்னா அந்த ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பும். அந்த மெசேஜ் அனுப்புனதுக்கப்புறம் தான் உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். இன்கேஸ் இந்த நம்பர் வந்து உங்களோட மொபைலில் நீங்கள் வச்சுக்கல, லிங்க் பண்ண அக்கௌண்ட்டோட நம்பரை நீங்கள் மொபைலில் வச்சுக்கல அப்படின்னா அது கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு சில டைம் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எந்த நம்பரோட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பரை ஒரே ஃபோன்லேயே வச்சுருக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி வச்சுட்டு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேங்க் ஆட் ஆகிடும். ஒரே யூபிஐ ஆப்பில் நீங்கள் மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸாக வச்சுக்கலாம். இதனால் உங்களால் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணி ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் சொன்ன விஷயம் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்பர் மக்களே பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறேன் கூட உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: ஏ கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அதை பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கு.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11:00.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட பேசிட்டு நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம், உங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ஆனா அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால நீங்க என்ன பண்ணணும், நான் இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இதனை தொடர்ந்து இப்ப நீங்க டெக் குரு நிகழ்ச்சியில சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. கருத்துக்கள் நீங்க அனுப்புறப்ப மறக்காம பேரு, ஊர் பேரு, பாடல் பேர் இது மூணும் போட்டு அனுப்புங்க மக்களே. இதனை தொடர்ந்து இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில அடுத்து திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப் தான் சொல்ல போறேன். இந்த மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எதை பத்தினது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கூகுள் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, அது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் இப்ப நான் சொல்ல போறேன். இந்த மெயின்டெனன்ஸ் டிப்ஸ்னால என்ன யூஸ் ஆகும் அப்படின்னா உங்க கூகுள் ஸ்டோரேஜோட ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த கூகுளில் இன்பில்ட்டாகவே கொஞ்சம் ஜிபி ஸ்டோரேஜ் கொடுத்துருப்பாங்க, இவ்வளோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அது வந்து உங்களோட எல்லா கூகுள் ஆப்புக்கும், இப்போ கூகுள் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணிக்கனா அதுக்கும், ஜி டிரைவ் கூகுள் டிரைவுக்கு, இமெயிலுக்கு, இந்த மாதிரி எல்லா பர்பஸ்க்கும் அந்த ஒரே ஒரு ஸ்டோரேஜ் தான். அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க அதுதான் யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணுறப்ப நம்ம நிறையா ஃபோட்டோஸ் எடுத்து பேக்கப் பண்ணி வைப்போம். அப்படி பேக்கப் பண்ணி வைக்கிறதுனாலேயே நிறையா வந்து ஸ்பேஸ் ஃபில் ஆகிடும். இதனால் என்ன ஆகும்னா உங்களோட கூகுள் மற்ற ஆப்புக்கெலாம் வந்து ஸ்டோரேஜே கிடைக்காது. அப்போ இந்த மாதிரி விஷயத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். இதுக்கு நீங்கள் சிம்பிளாக நீங்களே பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூகுள் டிரைவில் ரொம்ப நாளாக நீங்கள் ஓப்பன் பண்ணாத, யூஸ் பண்ணாத ஃபைல்ஸு, தேவையில்லாத ஃபைல்ஸு, ரொம்ப அதிகமாக ஸ்பேஸ் எடுத்துக்கக்கூடிய ஃபைல்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதை டெலீட் பண்ணிவிடுங்க. அப்படி டெலீட் பண்ணுறதுனால நமக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். இதை தாண்டி நீங்கள் யூஸ் பண்ணுற கூகுள் டிரைவ்லேயே மற்ற ஏதாவது ஃபைல்ஸ், வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுவும் பெரிய சைஸாக இருக்கும், அதெல்லாம் டெலீட் பண்ணிவிடுங்க, தேவையில்லைன்னா டெலீட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில், இமெயிலில் நீங்கள் சென்ட் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு ஃபைல்ஸ் அட்டாச் பண்ணி அனுப்பியிருப்பீங்க, இல்லை மற்றவங்க யாராவது உங்களுக்கு ஃபைல்ஸ் அட்டாச் பண்ணி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அதுவும் வந்து ஸ்பேஸை பிடிச்சிட்டு இருக்கும். அந்த மாதிரி அன்யூஸ்டு ஃபைல்ஸ் எதாவது இருந்தது, இல்லை ரொம்ப பழைய மெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படாத இமெயில் எதாவது இருந்துச்சுன்னா அதையும் டெலீட் பண்ணிடுங்க. இப்போ நான் சொல்ல போகிற இன்னொரு ட்ரிக் தான் ரொம்ப முக்கியமான ட்ரிக், நல்லா கவனமாக கேளுங்க. நம்ம மொபைலில் நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அந்த ஃபோட்டோஸ்லாம் பேக்கப் எடுத்து வச்சிங்கன்னா அதுவே அதிகமான ஸ்பேஸ் எடுத்துக்கும். அப்படி அந்த ஃபோட்டோஸ்லாம் பேக்கப் எடுத்து வைக்கிறப்ப நிறைய அதில் டூப்ளிகேட் ஃபோட்டோஸ் இருக்கும், நிறைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்கும், நிறைய வீடியோஸ் இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒரு டைம் நீங்களே ஒவ்வொரு வீடியோவாக ஒவ்வொரு இமேஜாக பார்த்துட்டு எது வேணுமோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு டூப்ளிகேட்டாக இருக்க ஃபைல்ஸ், ஒரே மாதிரியே பல ஃபோட்டோஸ் பல வீடியோஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் டெலீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட்டோ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கோ இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம்னா டெலீட் பண்ணிடுங்க. நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸில் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸை டெலீட் பண்ணுறதுனால நிறைய ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற கருத்துக்களை சோனா எஃப்எம்க்கு அனுப்புங்க. இன்றைக்கி டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் எதாக இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன், உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

நம்ம வழக்கமாக இது வாலிப வயசு நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரெகுலரா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்போம்ல, அதே மாதிரி தாங்க இன்னைக்கும் வந்து உங்ககிட்ட கேட்கறதுக்காக ஒரு சூப்பரான கேள்வியை யோசிச்சு வச்சிருக்கேன். ஸோ என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டுடலாமா? அதாவது நீங்க அடுத்த பிறவியில எந்த உயிரினமா பிறகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க, எதனால அந்த உயிரினத்தை நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்திருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குனு போன் எடுங்க, கால் பண்ணுங்க சோனா எஃப்எம்மோட 9787701078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. நீங்க அடுத்த பிறவியில எந்த உயிரினமா பிறக்க ஆசைப்படுறீங்க அப்படின்றத அதெல்லாம் கேட்க தெரிஞ்சுக்க நான் இங்க பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க, நம்ம ஜாலியா பேசலாம். சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்க நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்க சூப்பரா இருக்கேன். ஸோ வழக்கம் போல இன்னைக்கும் ஏகப்பட்ட

விஷயங்கள்லாம் சமூக வலைத்தளங்களில் செம்ம பேசு பொருளாக செம்ம ட்ரெண்டிங்காக இருக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்மளை சுற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் சமூக வலைத்தளங்களில் செம்ம பேசு பொருளாக இருக்குது அப்படின்னு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது நம்ம சேலம்னு சொன்னாலே நிறைய பேருக்கு நிறைய நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஞாபகம் வருங்க. அதாவது சேலம்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு மாம்பழம், ஸ்டீலு,

தியேட்டர் இருக்குல்ல, அது வந்துட்டு சினிமாவில் நிறைய பேருக்கு பயங்கர முன்னோடியாக இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ சினிமா பற்றி நிறைய விஷயங்கள், நம்ம தெரியாத விஷயங்கள், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது சேலத்தில் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ நான் எதுக்கு சினிமா பற்றி சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம், காரணம் இருக்குது. இன்றைக்கி சேலம் ஃபுல்லாகவே டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் தாங்க போயிட்டு இருந்தது. என்ன அப்படின்னா, சேலத்தை மையமாக வச்சு ஒரு படத்தை வந்து எடுக்க போகிறாங்க. அந்த படத்துக்கான டைட்டில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, கருவறை காதல் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படத்துக்கான டைட்டிலை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சேலத்தில் தான் வந்து எடுக்க போகிறாங்க. சேலத்தை மையமாக வச்சு தான் அந்த படம் வந்து உருவாக்க போகுது. ஸோ இந்த கருவறை காதல் படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த சினிமா சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, சினி சினி சினிமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து கேளுங்க. அதுலேயும் வந்துட்டு சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இப்போது அடுத்தடுத்து ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குருனா பேசிட்டு இருக்கேன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவ்ஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி தான் அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல. காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்ரு போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன் இதெல்லாம் நாஸ்தென்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. நான்காம் நாள் இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தென்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டுருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோடய காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அவங்க வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தென்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தென்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க. தஸ்தாயேவ்ஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
2: இந்த எக்ஸாம் வந்துட்டாலே ஒரே தலைவலியா இருக்குது. இந்த பேப்பரை கரெக்ஷன் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. ஒருத்தன் கொஸ்டினையே ஆன்சர் எழுதி வச்சிருக்கான், இன்னொருத்தன் ஆன்சரையே கொஸ்டின் மாதிரி எழுதி வச்சிருக்கான். ஒண்ணுமே புரியல எனக்கு.
0: இதெல்லாம் என்ன ஒரு பிரமாதம்! இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு பாரு.
2: என்ன மிஸ் அது?
0: கொஸ்டின் வந்து வாட் இஸ் கார்பன் டை ஆக்சைட். இதுக்கு என்ன ஆன்சர் எழுதியிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: தேவி மிஸ், அவன் என்ன எழுதிருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: வாட் இஸ் கார்பன் டை ஆக்சைட் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர், எ பர்சன் பார்ன் இன் எ கார் அண்ட் டை அவுட்சைட் இஸ் கால்ட் கார்பன் டை ஆக்சைட்.
2: யாரு மிஸ் அந்த ஜீனியஸ்? நீங்க ட்ரைனிங் கொடுத்தீங்களா?
0: கவிதா மிஸ், அவ்வளவுதான் உங்களுக்கு.
3: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அடுத்த பிறவியில நீங்க எந்த உயிரினமா பிறக்க ஆசைப்படுறீங்க, எதனால அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருந்ததுங்க. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட ரெண்டு நேர்கள் வந்து பேசியிருந்தாங்க. யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மாசநாயகம்பட்டியிலிருந்து நம்ம சதீசனாவும், அதுக்கப்புறமா திருப்பூர்லேருந்து நம்ம கஸ்தூரியனாவும் கால் பண்ணி அவங்க அடுத்த பிறவியில என்னென்ன உயிரினங்களா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக வந்து சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சதீசனா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டலாம். சதீசனா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அடுத்த பிறவியில நான் நாய்க்குட்டியாக தான் வந்து பிறக்கணும். ஏன் அப்படின்னா, அதுதான் வந்துட்டு நன்றி உள்ள ஜீவன். நம்ம வந்துட்டு ஒன்ஸ் ஒரு சாப்பாடுலாம் வச்சோம் அப்படின்னா நம்ம பின்னாடியே வந்து வந்துடும், நம்மக்கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எதிர்பார்க்காதுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. கூடவே வந்து ஒரு ரியலான எக்ஸாம்பிளையும் வந்து சொல்லியிருந்தாரு, உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை சுட்டி காட்டி சொல்லியிருந்தாரு. அது என்ன சம்பவம் அப்படின்றத நான் ரொம்ப ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்ககிட்ட சொல்லிடுறேன். சென்னையில் ஒரு டீ கடையில் ஒரு டீ மாஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ரோட் சைடில் ஒரு நாய்க்குட்டி இருந்திருக்கு. அந்த நாய்க்குட்டிக்கு ரெகுலராக பிஸ்கெட்ஸ்லாம் போட்டுட்டு இருந்துருக்கிறாரு. ஒரு டைம் என்ன ஆயிடுச்சு, அந்த டீ மாஸ்டர் இருக்கிறாருல, அந்த டீ மாஸ்டரோட உயிரையே அந்த நாய்க்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிருக்கா. ஸோ இது சென்னையில் மட்டும் இல்லை, நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு. இதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கண்டிப்பாக. நம்ம சதீசன் அவ்வளோ சூப்பராக வந்து சொல்லியிருந்தாரு, அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்ம சதீசனாக சொன்ன மாதிரியே நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோனை எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787 707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. அடுத்த பிறவியில நீங்க எந்த உயிரினமா பிறகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க, எதுனால அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்க, நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது நம்ம சேலம்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த லீவ்லாம் விட்டாங்க அப்படின்னா மக்கள் அதிகமாக போற ஸ்பாட் என்ன அப்படின்னா ஏற்காடு இல்லைன்னா குருவம்பட்டி உயிரியல் பூங்கா இருக்குல்ல, அங்கே தான் அதிகமாக போவாங்க. இப்போ நான் எதுக்கு இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த கோடை விடுமுறைலாம் வந்து விட்டுருந்தாங்கல்ல, அப்போ வந்துட்டு அதிகமான பேர் குருவம்பட்டி உயிரியல் பூங்காங்க வந்து போயிருக்காங்களாம். கிட்டத்தட்ட 60,000 பேருக்கு மேலே அங்கே வந்து போயிருக்காங்களாம். அந்த டைமில் மட்டும் வசூல் பண்ண தொகை எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 27.40 லட்சம் வந்து வசூல் வந்து பண்ணியிருக்காங்களாம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் 8,000 பேர் இன்னும் கூடுதலாக வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: ஆரோக்கியத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 முதல் 1 வரை, மாலை 5 முதல் 9 வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்க?
2: ஒன்னும் இல்லடா. விட,
1: என்னடா கோவமா இருக்கியா? என்னென்ன சொல்றா பாத்துக்கலாம்.
2: இல்ல மச்சான், நான் போய் ஒருத்தருகிட்ட ஏன் சார் நின்றுட்டே இருக்கீங்க, அங்க போய் உக்காருங்கன்னு
1: சொன்னான்டா. சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு?
2: அவர் என்னோட பேச்சுக்கு மரியாதையே கொடுக்காம அவர் பாட்டுக்கு போயிட்டாரா?
1: ஏன்டா அப்படி பண்ணாரு?
2: அவருக்கு தமிழ் தெரியாது போல, அதனாலதான் பூந்து போயிட்டாரு.
3: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaigaloda future beautifully design panna Sonavaliyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 94425-92160.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இத ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட சுவிட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சுட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி சுவிட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈர இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: நீர்வளம் நிலவளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாலான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, அடுத்த பிறவியில நீங்க எந்த ஒரு உயிரினமா பிறக்க ஆசைப்படுறீங்க அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்குங்க. ஸோ இதை கேட்டுட்டு இப்போ நம்ம கூட ஒரு ரெண்டு நேரங்கள் கால் பண்ணியிருந்தாங்க. யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி அண்ணாவும் அதுக்கப்புறமா தாதகா பாட்டில இருந்து ருக்மணி பாட்டி இவங்க ரெண்டு பேரும் கால் பண்ணி அடுத்த பிறவியில இவங்க என்னென்னவா பிறப்பாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கஸ்தூரி அண்ணா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்கலாம். நம்ம கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி, இந்த பிறவி மட்டும் இல்லை இன்னும் எத்தனை பிறவி எடுத்தாலும் நான் மனுஷனாக தான் வந்து பிறகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஏன்னா இப்படி சொன்னீங்க, என்னது ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, சூப்பரான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தாரு. இப்போது தெய்வத்தையே நாம் தான் வந்து உருவாக்குறோம், தெய்வத்துக்கு நாம் தான் படைகிறோம். அது மட்டும் இல்லாமல் மனுஷனை சார்ந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ அதனால் நான் மனுஷனை வந்து பிறக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த மனுஷ பிறவிக்கு ஈடாக எந்த ஒரு பிறவியும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி நம்ம கஸ்தூரினா அவ்வளோ சூப்பராக ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி பாட்டி கால் பண்ணியிருந்தாங்க, அவங்களும் சூப்பரான விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இன்றில் ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணாங்க பாருங்கள், அதுதான் அங்கே அல்டிமேட்டாக இருந்தது. ருக்மணி பாட்டி என்ன ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இப்போ நானுமே வந்துட்டு எத்தனை பிறவி எடுத்தாலும் மனுஷ பிறவியாக தான் வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. எதனால பாட்டி அப்படி வந்து சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போது மனுஷ பிறவிகள்லாம் வந்துட்டு நிறைய பேருக்கு நல்லது செய்யலாம், நிறைய விஷயங்கள் வந்து பார்த்து பார்த்து பண்ணலாம். ஸோ அதனால் எனக்கு மனுஷ பிறவியாக வந்து பிறக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மட்டும் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டில் தான் ஒரு சூப்பரான அல்டிமேட்டான ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. மனுஷ பிறவி இல்லை அப்படின்னா நான் நிறையா வந்து பிறக்க ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. எதனால் பாட்டி நரி அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். இப்போது நரி முகத்தில் முழிச்சா நல்லது வந்து நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அதனால தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போது நம்ம ருக்மணி பாட்டியும் அதுக்கப்புறமா நம்ம கஸ்தூரி அண்ணா இவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ண மாதிரி நீங்களும் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070107 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். அடுத்த பிறவியில் நீங்கள் எந்த உயிரினமாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்க, எதனால் அந்த ஒரு உயிரினத்தை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போது அடுத்தடுத்து ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்திருக்கேன். நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். நம்ம கூட பேசுறதுக்காக இன்றைக்கி ஒரு புது சோஷியல் மீடியா கிரியேட்டர் இருக்கிறாரு. ஸோ யார் அவர், அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்திருக்கேன்.

0: கண் பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663333.

0: உங்க பையன் வீட்ல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்ட்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயகா மிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங்கும் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயகா மிஷன்ஸ் லா ஸ்கூல், ஓஎம்ஆர் ரோட், சென்னை. கால் 7358201234.
3: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குடான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன், ஏதாவது ஒன்னு
4: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
5: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும், எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
4: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
5: ஹே ராஜ், எப்படிடா எப்படி?
4: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
3: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
4: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
6: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8
7: இது வாலிப வயசு.
8: இப்போ ரெகுலரா சோசியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் அவங்களோட ஸ்கில்ஸை காட்டுறதுக்காக சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணியே அவங்க அவங்களோட லைஃப்ல அடுத்தடுத்த லெவலுக்கு போயிருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பா வந்து சொல்லலாங்க. கண்ணு முன்னாடியே நிறைய பேர் அதுக்கு உதாரணமா இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கும் நம்ம கூட ஒரு சோசியல் மீடியா கிரியேட்டர் பேச போறாரு. யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நெல்லை குடிமகன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜை ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்க நம்ம ஸ்டீஃபன் பிரதர் தான். அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாரு. இவரோட சோசியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப யூனிக்கா வந்திருக்கும். அதாவது இப்போ சோசியல் மீடியாவில் கண்டென்ட்டை போட்டு ட்ரெண்ட் ஆவாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவர் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறாருங்க. யாருமே பார்க்காத கண்டென்ட்டு, யாருக்குமே தெரியாத கண்டென்ட்லாம் தேடி பிடிச்சி அலசி ஆராய்ஞ்சு அவரோட பேஜில் அப்லோட் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுக்காகவே அவருக்குன்னு ஒரு தனி ஒரு ஃபேன் ஃபாலோவிங்கே இருக்காங்க அப்படின்னு அந்த சொல்லலாம். இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஸோ இவரோட ஜேர்னியை நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க?
9: நல்லா இருக்கேன் ப்ரோ.
8: சூப்பர் சூப்பர் ப்ரோ. உங்களை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் நம்ம நேயர்களுக்காக ப்ரோ.
9: என்னோட பேர் வந்து ஸ்டீஃபன், நம்மளோட பேஜ் நேம் வந்து நெல்லை குடிமகன்.
8: ஓகே ஓகே ப்ரோ. ஸ்டீஃபன் ப்ரோ, உங்களோட சோசியல் மீடியா ஜேர்னி அப்படின்றது எப்போ ப்ரோ ஸ்டார்ட் ஆனிச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆனிச்சு?
9: அதாவது நான் வந்து சின்ன வயசுலயே நான் வந்து இந்த கேம்ஸ்ல மட்டும் நான் வந்து ஃபோகஸ் பண்ணிட்டு இருந்தேன். கேம்ஸ்ல வீடியோஸ் இது பண்ண ரெடி பண்ணி போறது முன்னாடி, அதே மாதிரி நீங்க இப்ப எஃப்எம் தானே, இதே மாதிரி எஃப்எம்ல வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு.
8: சூப்பர் ப்ரோ. எஃப்எம்லாம் ட்ரை பண்ணீங்களா?
9: ட்ரை பண்ணேன், ஊடல நான் லைட்டா அதுக்கு நான் ட்ரை பண்ணேன். அதே மாதிரி இப்போ என்னால அதே மாதிரி பேச முடியும், ஒரு ஃப்ளூவெண்டா வேகமா தமிழ் உச்சரிப்போட பேச முடியும். இதை நம்ம எப்படி நம்ம வெளிக்கொண்டு வரணும்னு பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச பிளாட்ஃபார்ம் தான் இன்ஸ்டாகிராம்.

0: இதுல நெல்லை குடிமகன் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண நெல்லை குடிமகன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 மாசம் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு 65,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. மக்கள் வந்து எதை விரும்புறாங்க அப்படின்னா, நல்ல குவாலிட்டியான வீடியோ, அதுல நல்ல கண்டென்ட் இருந்தா கண்டிப்பா நம்ம வந்து நல்ல கைவிட மாட்டாங்க, நல்லா கொண்டு போயிடுவாங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்னது 100% கரெக்ட் ப்ரோ. இப்போ நம்ம ஸ்டீஃபன் ப்ரோ சொன்ன மாதிரி நீங்க கண்டென்ட் வந்துட்டு குவாலிட்டியா போடுறீங்க, மக்களுக்கு ஏத்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் போடுறீங்க அப்படின்னா மக்கள் என்னைக்குமே உங்களை கைவிட மாட்டாங்க. உங்களோட பேஜுக்கான ரீச் அப்படின்றது செம்மையா வந்திருக்கும். ஸோ நீங்க மக்களுக்கு ஏத்த மாதிரி கண்டென்ட்லாம் ரெகுலர் அப்லோட் பண்ணுங்க. நாம இன்னும் தொடர்ந்து நம்ம ஸ்டீஃபன் பிரதர் கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் பேசி தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்திருக்கா தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குருனா பேசிட்டு இருக்கேன்.

இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட சோசியல் மீடியா கிரியேட்டரான ஸ்டீஃபன் ப்ரோ இணைஞ்சிருக்கிறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்டீஃபன் ப்ரோ, நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் வீடியோஸ் எல்லாமே வந்து நான் பார்த்துருக்கேன், வேறு லெவலில் வந்துருக்கோம். உங்கள் வீடியோஸில் எனக்கு ரொம்ப ரொம்ப

0: பர்சனல் ஃபேவரட்டான ஒரு வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு நாய்க்குட்டி வந்து கிரிக்கெட் விளாடும், அப்படியே அழகாக மனுஷங்க போடுற மாதிரி பால்லாம் போட்டு பேட்டிங்லாம் வந்து பண்ணோம். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். அது எப்படி பிரதர் நீங்கள் அந்த நாய்க்குட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணி பிடிச்சிங்க, எப்படி அது நடந்தது?
1: அந்த நாய்க்குட்டி என்னோட வீட்டில் இருக்க நாய்க்குட்டி தான். என்னோட நாய் கேம் விளாடும், அதே மாதிரி என்னோட ஆடும் பண்ணும். அந்த நாயோட ஹைட் வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 30-40, அதாவது எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில, ரொம்ப குட்டி நாய் அது. அந்த நாயோட வளரும் அது ஹைட்டே அவ்வளோதான் வரும், அந்த மாதிரி நாய். ஆனா அது தாண்டது வந்து 2 காமன் சவர மிதிச்சு தாண்டிடும். நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் அதெல்லாம் எடுத்து போடலாம் அப்படின்ட்டு பிளான். அந்த ஐபிஎல் டைம்ல கரெக்டா அந்த கண்டென்ட்டை கரெக்டா மேட்ச் பண்ண அது நல்ல வியூஸ் போயிடுச்சு.
0: சூப்பர் ப்ரோ, எல்லாம் பார்க்கவே அவ்வளவு செம்மையா சூப்பரா இருந்தது. சோ இதே மாதிரி உங்க வீடியோஸ்ல உங்களுக்கு ஃபேவரட்னு ஏதாவது ஒரு வீடியோ இருக்கும்ல, அப்படி இருந்துச்சுன்னா அது எந்த வீடியோ ப்ரோ?
1: எனக்குன்னு ஃபேவரட் வந்து ஒரு தாத்தா, சைக்கிள் தாத்தான்னு ஒரு தாத்தா வந்து நான் வந்து வீடியோ எடுக்க போனேன்
0: ப்ரோ. அந்த வீடியோ நானும் பாத்துருக்கேன். ஒரு தாத்தா வந்துட்டு 6500 கிலோமீட்டர் சைக்கிள்லயே டிராவல் பண்ணாரு, அந்த வீடியோ தானே?
1: அங்க இருந்து டெல்லி வர போனாரு. இந்த மாதிரி கண்டென்ட் வந்து, அதாவது அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, நம்ம நீங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு என்னோட ஊர்ல ஊர்ல எல்லாருமே அவ்வளவு மதிக்கிறாங்க, அவ்வளவு கேள்விகள். அதே மாதிரி குங்குமம் கூட அவங்களோட பத்திரிகை நாளிதழ்ல 6 பக்கத்துக்கு அவரை பத்தி எழுதினாங்க போட்ட வீடியோனால.
0: சூப்பர் ப்ரோ, அவரு பண்ண விஷயத்த நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வெளியே கொண்டு வந்திருக்கீங்க.
1: வெளியே கொண்டு வந்தோம்னா இப்ப நிறைய அவருக்கு வரவேற்பு, நியூஸ் சேனல் கூட அப்ரோச் பண்ணாங்க. லாஸ்ட் டைம் கூட நான் ஒரு 300 வருட பழமையான வீடுன்னு சொல்லி ஒன்று போட்டேன்.
0: சூப்பர் ப்ரோ, அந்த வீடியோமே நான் வந்து பாத்திருக்கேன், அவ்வளவு சூப்பரா வந்திருக்கும். நீங்க வந்துட்டு நிறைய பிளேசஸ தெரியாத பிளேசஸ வெளியே கொண்டு வந்திருக்கீங்க, அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு சூப்பரா இருந்தது. தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரெகுலரா பண்ணுங்க ப்ரோ, செம்மையா வந்திருக்கு. ஸோ நம்ம இது வாலிபவேஸ் நிகழ்ச்சியில் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நடந்த நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும். அதை தாண்டி சோஷியல் மீடியா கிரியேட்டரான ஸ்டீஃபன் பிரதர் இருக்கார்ல, அவருமே அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கேட்ட கேள்விக்கு நம்ம கூட யாரெல்லாம் பதில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மாசிநாயகம்பட்டியிலேருந்து சதீசனா, தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி பாட்டி, திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணெல்லாம் கால் பண்ணி இன்றைக்கி கேட்ட கேள்விக்கு ரொம்பவே சூப்பராக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இங்கேருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, மழைலாம் வர மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வெளியெலாம் போகிறீங்க அப்படின்னா பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம மீட் பண்ணலாமா? பாய்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்
1: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
2: சோனா எஃப்எம் வானொலியின் கதை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்காக ஜெயமோகனின் 5வது மருந்து என்ற சிறுகதையோடு நான் வந்திருக்கிறேன். டாக்டர் பிரதாப் கேரளத்து சாலைகளின் வழியே கிராமப்புறங்களில் அப்படியே போயிட்டுருக்கிறாரு. அங்கே கடைகளில் நம்ம ஊர்கள் மாதிரி கோகோ கோலா பெப்சி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் வழிநடுக தென்னை மரங்களும் தென்னை மரத்தில் இளநீரும் அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கு. டாக்டர் பிரதாப் கூட அவருடைய நண்பர் ஒருவரையும் கூட்டிக்கிட்டாரு. அவங்க ரெண்டு பேரும் பள்ளி காலத்து நண்பர்கள் தான். பிரதாப்பும் கேரளாவாசி தான், இப்போ இல்லை, வெளியூர் போய் கேரளா வாசமே அவருக்கு மறந்து போச்சுன்னு சொல்லலாம். அவங்க போக வேண்டிய ஊர் அச்சன்குளம். ஆனால் அச்சன்குளத்தினுடைய சாலைகளை பார்க்கும்போது இங்கெல்லாம் அடிக்கடி கார்கள் வர்ற மாதிரியே தெரியல. ஏன்னா எந்த சாலைகளும் கார் போகிறதுக்கு ஏற்ற மாதிரியெல்லாம் இல்லை, ஒரு மாட்டு வண்டி பாதை மாதிரி தான் இருக்குது. சந்தோஷம்.

போகுது. வயல் இந்த தென்னன் தோப்புகளின் நடுவே, அப்படி மலை சரிவுகளின் இடையே அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒரு வழியா அச்சன் குளத்துல அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டாங்க. அங்க போன உடனே அந்த வீடு ரொம்ப விசாலமான வீடா இருந்தது. பெரிய களம், அதுல தேங்காய் எல்லாம் காய வச்சிருந்தாங்க, மிளகு ஒரு பக்கம் கொட்டி வச்சிருந்தாங்க. பெரிய ஒரு விவசாய குடும்பம்.

தலவாயை பார்க்க வந்தீங்களா அப்படின்னு கேட்டாரு. ஆமா ஆமா, நீங்கெல்லாம் ஒன்னா படிச்சீங்களா அப்படின்னு அவர் கேட்டாரு. ஆமா ஆமா, நாங்கெல்லாம் ஒன்னா படிச்சவங்க தான் அப்படினாரு. பாரு, நீங்கெல்லாம் எப்படி பேண்ட்டு சூட்டுன்னு போட்டுட்டு இருக்கிறீங்க, என் மையன பாரு எப்படி கிடக்கும் அப்படின்னு சொன்னாரு. மேல இருந்து தலவாய் படிக்கட்டுல இருந்து இறங்கி மேல அறையிலிருந்து வந்தாரு. பார்த்தோடனே, வாடா பிரதாப், வா வா வா, மேல வந்துரு, கீழே நம்ம பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு தலவாய். இவங்க மேல போறாங்க. இவர் பிரதாப் கேட்கிறார், என்னடா இது சட்டாமுடி மாதிரி வளர்த்திட்டு இருக்க, காவி வேட்டி சட்டை என்னது, கழுத்துல ஏதோ போட்டுட்டு இருக்க அப்படின்னா.

0: சாரா, கருப்பூர்ல ஜூன் 1st இருந்து புதுசா பி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
1: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்ரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
0: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனை கூட இருக்கும். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளமிடுவோம் பி பிளஸ் கிளினிக்.

என் பேர் ராஜமாணிக்கம், ஊர் வழுது சுரமங்கலம், சேலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாழ்க வளம்.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
2: சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: விட்ரா, இந்த ஊருக்கு தான் சரி அப்படின்னாரு. ஏன், உங்க அப்பா இல்லையா? நல்லா தானே இருக்காரு. நீ இப்படி இருந்தா தான் வாழ முடியுமா? மாத்திக்கடா அப்படின்னாரு. அது இல்ல, நாம செய்யற தொழிலுக்கு இதுதான் கரெக்ட். இப்படி இருந்தோம்னா எங்க வேணாம் போலாம் வரலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல. இது இப்படிதான், அதை விட வா போலாம் மேல அப்படின்னு கூட்டிட்டு போய் உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் என்ன கடிதாசு போட்டிருந்த, ஏதோ மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறேன்னு. ஆளாளுக்கு இப்படி கிளம்பிடுறீங்க, மருந்து கண்டுபிடிக்கிறேன் மருந்து கண்டுபிடிக்கிறேன்னு. ஆமா ஆமா, நீ இங்கிலீஷ் டாக்டர்ல, இப்ப மற்ற மருந்துன்னா உனக்கு எப்படி ஒத்துக்குவனி? ஆனா நீங்க ஒரு மருந்தும் உருப்படியா கண்டுபிடிக்கவும் மாட்டீங்க. கண்டுபிடிக்கிறவனையும்

நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, மனுஷன் எப்படிதான் பொழைக்கிறது அப்படின்ட்டு தலைவாய் மேனனை சொன்னாரு. நான் இந்த மாதிரி சித்த வைத்தியம் அது இதெல்லாம் நம்புறது இல்லப்பா, ஏன்னா அதுல பல இடைஞ்சல் இருக்கு. அவங்க கொடுக்குற மருந்து என்ன வெறும் மூலிகை மட்டுமா கொடுக்குறாங்க, ஏதோ ரசாயனங்கிறாங்க அதுங்கிறாங்க, கடைசி அது கிட்னியை பாதிச்சுட்டு போயிடுது இல்ல, அதெல்லாம் எப்படி அனுமதிக்க முடியும் அப்படின்னாரு. உடனே தலைவாய் சொன்னாரு, அது நீ சொல்றதும் ஒரு விதத்துல உண்மைதான், என்ன அங்க சித்த வைத்தியத்துக்குன்னு ஒரு முறையான அமைப்பு இல்லையே, ஏதோ அவங்கவுங்க கத்துக்கிட்டத அதே முழுசா கத்துக்கிட்ட மாதிரி பண்றாங்க, அதனால வர அரகுற வேலையினுடைய விளைவு தானே இந்த மாதிரியான தொல்லையெல்லாம். அவங்க மட்டும் முறையா கத்துக்கிட்டு முறையா செஞ்சாங்கன்னா இங்கிலீஷ் வைத்தியம்லாம் எங்க போய் நிக்கிறது, அதனால தான் நீங்களாம் பொழைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. சரி சரி, இப்போ உன் மருந்தை பத்தி சொல்லு. எய்ட்ஸுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறேன்னு எழுதுனேன். இன்னைக்கு பரவலா இருக்கிற நோய் வந்து எய்ட்ஸு, பெரிய சவாலா இருக்குது. உன் மருந்து மட்டும் அதுக்கு வேலை செஞ்சதுன்னா அது ஒரு பெரிய விஷயம்தான், ஏன்னா இங்கிலீஷ் வைத்தியத்துல அதுக்கு மருந்து இல்லைன்னு ஆயிடுச்சு. இது மாதிரி நீ சொன்னீங்கன்னா யாரும் நம்ப போறது இல்லை, ஏன்னா ஏற்கனவே ரெண்டு மூணு வைத்தியர்கள் வந்து நான் மருந்து கண்டுபிடிச்சிட்டேன் மருந்து கண்டுபிடிச்சிட்டேன், நான் கடைசியில் ஒன்றும் ஆகலை, அவங்க கொடுத்த மருந்துல இருந்து செத்து தான் போனாங்க அப்படின்னு பிரதாப் சொன்னாரு. நீங்க கொடுத்த மருந்துல மட்டும் என்ன பொழைச்சாக்கிட்டான் எய்ட்ஸ் நோயாளி அப்படின்னு கேட்டாரு தலைவாய். சரி சரி, அந்த மருந்தை பற்றி சொல்லு அல்லது காட்டு அப்படின்னாரு. மருந்தை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பேசுவோம் அப்படின்னாரு. என்ன சொல்லு அப்படின்னாரு.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இத ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சிட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி ஸ்விட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
0: அதாங்க தப்பு. கைகளை

0: வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
2: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: எரியும் பிளாஸ்டிக்கை தவிர்த்து துணிப்பையை கைகளில் ஏந்துவோம். எதிர்காலத்தை வளமானதாய் மாற்றுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: கதை நேரம்.
4: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: சித்த வைத்தியம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. சித்த வைத்தியம்ங்கிறது சித்தர்கள் 18 பேர் அவங்க தனக்கு தோன்றியதை குறிப்பா எழுதி வச்சிருக்காங்க. அதுலாம் படிச்சு நாம அதுல இருந்து மருந்துகளை நம்ம உருவாக்கிக்கிறோம். இதுதான் தீர்வுன்னு சொல்ல முடியாது. மனிதனுக்கு மரணம் வராம இருக்காது இல்லையா? ஏதோ ஒரு அளவுக்கு காப்பாத்தலாம். இப்ப வயசாகி சாவரோன்னு என்ன பண்ணுவேன்? உடம்பு கெடுத்துக்கிட்டு சாவரோன்னு என்ன பண்ணுவேன்? அது ஒண்ணும் பண்ண முடியாது. ரெண்டாவது, அவன் மருத்துவத்துக்கு ஒத்துழைக்கணும்ல. எவ்வளவு நாள்னாலும் நான் வர்றேன், இருந்து பாத்துக்கிறேன்னு ஒருத்தன் துணிஞ்சு வரணும்ல. அந்த ஒத்துழைப்பு கிடைக்கலனாலும் மருந்து தோத்து தானே போகும். அதனால மருந்தையே குறை சொல்ல முடியாது. ஏன்னா மருந்து தோத்து போகிறதுக்கு காரணங்கள் பல இருக்கு அப்படின்னு தலைவாய் சொன்னார். இங்கிலீஷ் வைத்தியத்தில் மட்டும் அது இல்லாமலாம் இருக்கு. நோயாளியோட ஒத்துழைப்பு இல்லாமல் என்ன பண்ண முடியும்? அவங்க ஒத்துழைச்சா தான் மருந்து வேலை செய்யும். இல்லை நம்ம சொல்கிறத கேட்காம அதை ஃபாலோ பண்ண விட்டாங்கன்னா என்ன பண்ணும்? மருந்து தோத்து தான் போவோம். எல்லாத்துலேயும் உள்ளது தானே அப்படின்னு பிரதாப் சொன்னார். சித்த வைத்தியத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான மருந்துகள் இருக்கு. ஒன்று ஜீவ மருந்து, இன்னொன்று அஜீவ மருந்து. என்னையா புதுசாக சொல்கிற அப்படின்னார் பிரதாப். ஆமாம், ஜீவ மருந்துன்னா நம்ம உயிரினங்கள், அதாவது ஒரு குரங்கில் இருந்து ரத்தம் எடுக்கிறோம், ஒரு முயல்லேருந்து ரத்தம் எடுக்கிறோம், ஒரு எலியிலேருந்து, ஏதாவது இந்த மாதிரி உயிர்கள்லேருந்து, நாம் விலங்குகள்லேருந்து பறவைகள்லேருந்து அதை எடுத்து அதன் மூலம் நாம் கொடுக்கறது ஜீவ மருந்து. அஜீவ மருந்துங்கிறது தாவரங்கள்லேருந்து எடுக்கிறது. ஆரம்ப காலத்தில் எல்லாமே அஜீவ மருந்தாக தான் இருந்தது. இலை தலை அது மாதிரி தான் சாப்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் வேலைக்கு ஆகலை அப்படின்ன உடனே விலங்குகள்லேருந்து எடுத்து அதை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அதுவும் சரியாக வேலை பண்ணலை அப்படின்ட்டு உலோகங்கள்லேருந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ நமக்கு தெரியும் தங்க பஸ்பம், அதெல்லாம் உலோகங்கள்லேருந்து எடுத்தது. ரசவாத கலை அப்படின்னு ஒன்று வந்தது. அது ரசம்னாவே உலோகம் சம்மந்தப்பட்டது தான். அது வந்தது. அதன் மூலமும் சில நோய்களை நல்லா பண்ணாங்க. எல்லாத்துலேயுமே என்ன பிரச்சனைன்னா, ஒரு மருந்துக்கு ஒரு ஒரு நோய்க்கு ஒரு மருந்து கொடுத்தோம்னா அந்த கிருமி அந்த மருந்துக்கு தன்னை தயார்படுத்திக்குது. அது ஒரு 100 வருஷம் கழித்து வேறு விதமாக உருமாறி இந்த மருந்துக்கு அது கட்டுப்படாத மாதிரி தன்னை மாற்றிக்குது.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுகிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்.
4: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: நாம இயற்கை எதிர்த்து போராடலையா, நமக்கு எதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையோ அதை வச்சுக்கிட்டு மீதியை நம்ம விட்டுறலையா, அல்லது நமக்கு பொருந்தாததையோ அல்லது நமக்கு இடைஞ்சலாக இருக்கிறதையோ அது நல்ல விஷயமா இருந்தாலும் நம்ம அழிக்கலையா? அது மாதிரி தான் கிருமிகளும், அது வாழ்கிறதுக்காக அது தன்னை மேம்படுத்திக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ணுறான், விலங்குகளோட உடல் உறுப்புகளை ரத்தத்தை வச்சு மருந்து வச்சு பண்ணுறான், அது அந்த கிருமிகள் அழியுது, நோய் நல்லாகுது. திரும்ப ஒரு 100-200 வருஷம் கழிச்சு அந்த கிருமி வேறு விதமா உருமாறுது. அந்த மிருகங்களுடைய உடம்புல இருந்து தயாரிச்ச மருந்த எதிர்த்து போராட கத்துக்குது, அது வேலை செய்யல அதுகிட்ட. இப்ப அடுத்ததா தான் என்ன பண்றான், உலோகங்களை வச்சு பண்றான், பாதரசம், தங்கம், செம்பு, இரும்புன்ட்டு. அதுல நல்லாயிடுது. நல்லான பிறகு 500 வருஷம் கழிச்சு அதே கிருமி என்ன ஆகுது, அதை தாக்கு பிடிக்கிற சக்தியை வளர்த்துக்குது. இப்போதான் இங்கிலீஷ் மருந்தோட தேவை ஏற்படுது. ஆனால் இங்கிலீஷ் மருந்துக்கும் இதே கதை தான். அன்றைக்கு அதை வந்து கட்டுப்படுத்தின அந்த மருந்து ஒரு 200 வருஷம் கழிச்சு அதே கிருமி தன்னை மாற்றிக்கிட்டு அந்த மருந்துக்கு கட்டுப்படாது. இதுதான் கிருமியோட வரலாறு. தலைவாய் வெளியில் ஏதோ சத்தம் கேட்டு எட்டி பார்த்தாரு. வாங்க வாங்க, மேலதான் இருக்காரு அப்படின்ட்டு சொன்னாரு. டாக்டரும் எட்டி பார்த்தாரு. அவங்க ரெண்டு பேருமே இவருக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க ரெண்டு பேருமே யாருன்னா, எய்ட்ஸ் நோயாளிகள். இவர்கிட்ட தான் வந்து ரொம்ப கடுமையான சூழலில் வந்து வைத்தியம் பார்த்தாங்க. பெரும்பகுதி அவர் சொல்லிட்டாரு, நீங்க

ஏதோ முடிஞ்ச வரைக்கும் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருங்க, எதுக்கும் உத்தரவாதம் சொல்ல முடியாதுன்னு அனுப்பிச்சிட்டார். எலும்பு தோளுமா வெளியே போனாங்க. இப்ப பார்த்தா ஆளு திடகாத்திரமா ரெண்டு பேரும் படியேறி வராங்க. இவரால நம்பவே முடியல. மேல வந்து, நல்லா இருக்கீங்களா அப்படின்னாரு. ஆ, நல்லா இருக்கேன். இவங்களை எனக்கு தெரியுமே அப்படின்னாரு தலைவாய்கிட்ட. அது எனக்கு தெரியுமே அப்படின்னாரு தலைவாய். இவங்க நம்ம மருந்து தான் சாப்பிட்டாங்க, நல்லாயிடுச்சு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, டெஸ்ட் பண்ணதில் கூட கிருமி எதுவும் இல்லை அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாரு டாக்டர். இவரை அப்படியே பிரதாப் தலைவாய் கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. எவ்வளோ பெரிய ஆள்ராணி, நான் ஒரு பைத்தியக்காரன் நடிச்சிட்டேன் அப்படின்னாரு. விடு, அதனால் ஒன்றும் இல்லை. சரி, அந்த மருந்தை கொடு, நம்ம இருக்கிற நோயாளிகளுக்கு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னாரு. ஆ, செய்வோம். புழு பெரிய மருந்து வச்சுக்கிட்டு எப்படிடா பொறுமையாக இருக்க அப்படின்னாரு. அதுக்கு காரணம் இருக்குடா அப்படின்னாரு தலைவாய். என்ன காரணம்? நாடே இப்படி கொந்தளிச்சு போய் கிடக்குது இந்த நோயில், இந்த நேரத்தில் நீ கொடுக்கறது தானே தர்மம் அப்படின்னு சொன்னார். அப்படி இல்லை, இதோட மறுபக்கம் ஒன்று இருக்க, அதை யோசிக்கணும் நீ அப்படின்னாரு. என்ன மறுபக்கம் சொல்கிறேன் கேளு. ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஊரில் ஒரு குடும்பம் இருந்துச்சு, பெரிய ஜமீன் குடும்பம். அவங்க பாண்டவர்களோட ஒரு குடும்பத்தினுடைய ஒரு தொடர்ச்சி தான். அந்த குடும்பம் ஒவ்வொருத்தராக மர்ம நோயால் இறந்துக்கிட்டே வந்தாங்க. அப்போ அந்த ஊருக்கு மாம்பழ சித்தர்னு ஒருத்தர் வந்தார். அவர் என்ன பண்ணார், அவருக்கு தெரிஞ்ச வைத்தியம்லாம் பண்ணி பார்த்தாரு, எதையுமே சரி பண்ண முடியலை.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ். ஷக்கலக்க குட்டீஸ்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: அப்புறம் அவர் நாடி பார்த்தாரு, வாதம் பித்தம் சீதம் எல்லாம் பார்த்தாரு. ஆனா இந்த நோய் எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு குறிப்பிட்ட குறைதான் இருக்கும். ஒரு வாதமோ பித்தமோ சீதமோ ஏதோ ஒன்று குறைபாடாக தெரியும். ஆனால் இந்த நோய் உள்ளவங்களை டெஸ்ட் பண்ணும்போது, அவருக்கு நாடி பார்க்கும்போது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குறைபாடாக தெரியுது. ஒருத்தருக்கு வாதம், இன்னொருத்தருக்கு பித்தம், இன்னொருத்தருக்கு சீதம், அது மாதிரி. அப்போ எப்படி ஒரே நோய்க்கு பல அறிகுறிகள் இருக்க முடியும் அப்படின்னு குழம்பி போயிட்டார். அப்போ தான் அவர் பாதரசத்தை கொண்டு மற்ற உலோகங்களையும் அதோடு கலந்து ஒரு சேர்மத்தை உருவாக்கி அதை மருந்தாக கொடுத்தார். அப்போ அவங்கெல்லாம் பொழைச்சிக்கிட்டாங்க. இப்போ அவருக்கு நல்ல பேர் கிடைச்சது, நல்லாயிட்டாரு, பெரிய அரச குடும்பத்தை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு. அப்புறம் அவர் காலம் முடிஞ்சுது, அதுக்கப்புறம் அந்த நோய் வரவே இல்லை, அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னார். அப்போ அவர் கொடுத்த மருந்து என்னன்னு தெரிஞ்சா நம்ம பண்ணிக்கலாம்ல. அவரோட ஆராய்ச்சி எடுத்து தான் நான் கொடுத்து பார்த்தேன், ஆனால் கேட்கலையே. ஓ, அதுவும் கேட்கலையா? அதனால தான்

0: நான் சில ஆராய்ச்சிகளை பண்ணி அதை கொஞ்சம் மேம்படுத்தினேன், மேம்படுத்தி இவங்களுக்கு கொடுத்தேன், அது சரியா போச்சே அப்படின்னாரு. ஆ, எல்லாம் சரியா தான் இருக்கு, அந்த மருந்து ஏன் கொடுக்க மாட்டேங்கிற வெளியில அப்படின்னு கேட்டாரு. காரணம் என்னன்னா, மாம்பழ சித்தர் கண்டுபிடிச்ச மருந்துக்கு செத்து போன அந்த வைரஸ் தன்னை உருமாத்திக்கிட்டு ஒரு 500 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இருக்கிற வைரஸாக வந்து நிற்குது. இப்போ இதுக்கு மருந்து இல்லை, அவர் மருந்து வேலை செய்யலை. இப்போ நான் இந்த மருந்தை கொடுத்து எல்லாத்தையும் காப்பாற்றிடுவேன், ஆனால் ஒரு 500 வருஷத்துக்கு பிறகு என்னுடைய மருந்துக்கு எதிர்ப்பு சக்தி அது வளர்த்துக்கிட்டு வந்து நிற்கும். அப்போ அதுக்கு மருந்து இருக்காது, என் மருந்தும் வேலை செய்யாது. அப்போ என்ன பண்ண போகிறோம்? அப்போது கிட்டத்தட்ட 4 மருந்துகள் இது கண்டுபிடிச்சிட்டாங்க, 5வதா ஒரு மருந்து வரணும் அன்னைக்கு. அப்படியே வந்தாலும் அது ஒரு 500 வருஷத்துக்கு பிறகு அந்த மருந்து வேலை செய்யாது, புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கணும். அதனால் இது இப்படியே போயிட்டு தான் இருக்கும். அதனால் ஒரு 500 வருஷத்துக்கு அப்புறம் மருந்தே இல்லாத ஒரு சமுதாயத்தை, அதாவது மருந்தே இல்லாத ஒரு நோயை நான் உருவாக்க விரும்பலை. அன்னைக்கு எல்லாருமே அழிஞ்சு தான் போயிடுவாங்க. அதனால் இதை இப்படியே விட்டுறதான் பரவாயில்ல. எது இப்படியே விட்டுறதா, நோயை நல்லா பண்ணும்பா அப்படின்னாரு. ஏன் நோயின்னு நினைக்கணும்? நாம் ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை வாழாததுனால வரக்கூடிய தண்டனைன்னு நினைப்போமே. நோய்ங்கிறது சரியாக வாழலைன்னா தானே வருது. சரியாக வாழ்றது எப்படின்னு கற்றுக்கிட்டோம்னா நோய்க்கிருமி ஒரு பக்கம் வாழ்ந்துக்கிட்டு போட்டோம், நாம் ஒரு பக்கம் வாழ்ந்துக்கிட்டு போவோம். அதுக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்குது? நாம் சரியாக வாழ்ந்துட்டோமா அது நம்மளை தொந்தரவு பண்ண போதா? பண்ணாதில்ல. ஏன் இத்தனை மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, ஏன் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்றது எப்படின்னு கண்டுபிடிச்சா அந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருது இல்லை? அதை யோசிக்கவே மாட்டேங்கிறீங்களே யாருமே. மருந்து தான் கண்டுபிடிக்கிறீங்க, இன்னும் இதனால் இது வருது இதை செய்யாதுன்னா அதை செய்யாமல் இருக்கிற பழக்க வழக்கத்தை ஏதாவது கற்றுக் கொடுக்குறீங்களா? அது செய்கிறது இல்லை நீங்கள். அதனால் நான் இந்த மருந்தை வெளியிட போகிறதில்ல, 500 வருஷம் கழித்து இந்த மனித குலத்தை நான் அழிக்க போகிறதில்ல. அது அப்படியே இருக்கட்டும், மக்கள் பழகட்டும், வாழ்கிறது எப்படின்னு பழகட்டும், நோய் இல்லாமல் வாழ்கிறது எப்படின்னு பழகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மருந்தை கீழே போட்டு உடைச்சிட்டார். இப்படியாக இந்த சிறுகதை நிறைவு பெறுகிறது. 5வது மருந்து என்ற இந்த சிறுகதையின் மூலம் ஜெயமோகன் நமக்கு சொல்ல வரும் செய்தி என்னவாக இருக்கும் என்று பார்த்தால், நோய்களை தீர்க்க முடியாது, அது புது புது வடிவம் கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்குது, வரலாறு பார்த்தாச்சு. நோய் வராமல் வாழ்றது எப்படின்னு கற்றுக்கிட்டா ஒழிய இந்த மனித குலத்தை மருந்துகளால் காப்பாற்றிவிட முடியாது, வாழ்க்கை முறை தான் காப்பாற்றும், அதை தான் சொல்ல வர்றார். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம்.
1: நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

0: அல்பம் 107.8 ஷக்கலக்க குட்டி. சூரியனும் மேகமும் இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு நாள் வானத்துல சூரியன் வந்து பயங்கர சந்தோஷத்தோட அப்படியே ஜாலியா மின்னிட்டு இருந்துச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா, திடீர்னு அங்க இருந்த மேகங்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து மழை வர மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்திடுச்சு. அப்போ சூரியனோட வெளிச்சம் யாருக்குமே தெரியல, சூரியன் அங்க இருக்கு அப்படின்றதே அந்த மேகங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து மறைச்சிருச்சு. அப்போ கீழே விளையாடிட்டு இருந்த குழந்தைங்களும் ஐயோ மழை வரப்போதே அப்படின்னு நினைச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. உடனே சூரியன் வந்து ரொம்ப சோகமாயிடுச்சு. ச, நம்மளால யாருக்குமே உதவ முடியலையே, குழந்தைங்களாம் ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க, இப்போ இந்த மேகம் வந்து என்ன மறைச்சதுனால அவங்க மழை வரப்போகுதுன்னு நினைச்சு போயிட்டாங்களே அப்படின்னு கஷ்டத்துல இருந்துச்சு. அப்போதான் மேகம் ஒரு விஷயத்த சொன்னுச்சு. எப்பயுமே வாழ்க்கை அப்படின்றது ஒரே மாதிரி இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமா மாறும். சோ இப்ப நான் எப்படி இங்க வந்தேன்னா காத்தடிச்சதுனாலதான் இங்க வந்தேன். அதே மாதிரி திருப்பி காத்தடிச்சதுன்னா என்ன காத்து இந்த இடத்துல இருந்து தள்ளிட்டு வேற இடத்துக்கு போயிடும். சோ அதனால நீ பொறுமையா இருக்கணும், காத்தடிச்சதுன்னா நான் வேற இடத்துக்கு போயிடுவேன், நீ திருப்பி ஒளிர ஆரம்பிச்சிருவ. அதோட அப்போ 10 நிமிஷம் கேப்ல திருப்பி காத்தடிக்க ஆரம்பிச்சிச்சு, மேகங்களும் நகுந்து வேற இடத்துக்கு போக ஆரம்பிச்சிச்சு, சூரியனும் ரொம்பவே சூப்பரா அந்த நாள் ஃபுல்லா ஒளிர ஆரம்பிச்சிச்சு. சோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, எப்பயுமே நம்ம ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கலன்னா உடனே அது நமக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட கூடாது, கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், அதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவரு கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹாய், உங்க நேம்?
1: என் பேர் எல் அஸ்வின் சிகனேஷ்.
0: அஸ்வின், லாஸ்ட் இயர் எக்ஸாம்லாம் எப்படி பண்ணீங்க? சூப்பரா பண்ணிருக்கீங்க. சரி, எவ்வளவு மார்க் வரும் நீங்க வந்து எதிர்பார்க்கறீங்க?
1: 40

இங்கே கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக பேசலாம். பாட்டு கேட்டு வந்துருங்க.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663330.

0: ஆரோக்கியத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 முதல் 1 வரை, மாலை 5 முதல் 9 வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா
1: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட அஸ்வின் தான் ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருந்தாரு. அடுத்ததான் நம்ம அஸ்வின் கூட பேசலாம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு யார் நம்ம கூட இணைய போறாங்க அப்படின்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஜவஹர் சார் தான் இணைய போறாரு. அவர்கிட்ட நம்ம குழந்தைகளோட ஹெல்த் பற்றி நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் என்னென்ன, அதை வந்து எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்றதுல நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், பொதுவாகவே குழந்தைங்களுக்கு இந்த ஜங்க் ஃபுட் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்வம் வந்து குறையவே குறையாது, ஏன்னா அது பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் அந்த ஒரு குழந்தைங்களை கவரக்கூடிய தன்மையில் இருக்கு இல்லையா, அதனால் கண்டிப்பாக குழந்தைங்க ஜங்க் ஃபுட்டை கொஞ்சம் அதிகமாக விரும்புவாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது சார், என்ன மாதிரியான உணவுகளை நம்ம அவாய்ட் பண்ணணும்?
7: அவாய்ட் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள், ஆயிலி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள், கஃபின் அண்ட் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ். செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் எகெயின் டீஹைட்ரேஷன் ரிலேட்டடாக தான். ஸோ

0: டீஹைட்ரேஷன் ரிலேட்டடாக நீங்கள் எதுவும் எடுத்துக்கல அப்படின்னும் போது செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் காம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எகெயின் தயிர் சாதம் எடுத்துக்கிறது தான். ஸோ தயிர், பட்டர் மில்க், மோர், இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னது தான், நீர் சத்தும் அதிகம், உங்களோட கட்டோட ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ நீங்கள் ஒரு விஷயம் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது ஆக்டிவாக வந்து உங்கள் பாடியில் அப்சர்வ் ஆகணும் அப்படின்னா உங்களோட கட்டு, உங்களோட குடல் செரிமானம் வந்து சீராக இருக்கணும். அதை இந்த தயிரும் மோரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணும். ஸோ பெட்டர் அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி உடம்பு டீஹைட்ரேஷனாக ஆகாமல் பார்த்துக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்டு ஜங்க் ஃபுட்டை மொத்தமாகவே அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ அதுக்கு பதிலாக மாற்று கருத்தாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டிலேயே குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நிறைய உணவுகளை செஞ்சு கொடுக்கலாம். மோஸ்ட்டாக அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வீக்னஸ் என்ன தெரியுமா, குழந்தைங்களுக்கு அந்த உணவு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும், பார்க்கறதுக்கு எப்பயுமே இல்லாமல் வித்தியாசமாக இருக்கணும். இப்போ ஒரு இட்லியை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாமே, இட்லினா பொதுவாக ரவுண்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த இட்லியை ரவுண்டாக இல்லாமல் ஒரு ஸ்கொயர் ஷேப்லேயோ இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்லேயோ இல்லை முக்கோண வடிவத்திலேயோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்க வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு சாப்பிட்ருவாங்க. நீங்கள் வேணால் இந்த ஒரு சின்ன டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்களேன், கண்டிப்பாக அவங்க மாறிடுவாங்க. ஸோ மாற்ற வேண்டியது உணவுகளை ப்ளஸ் அதோட வடிவத்தை, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான உணவுகளை கொஞ்சம் ஹெல்த்தியாக எப்படி மாற்றலாம், அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஊட்டச்சத்து தரக்கூடிய உணவுகளை எப்படி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை நான் நம்ம நிகழ்ச்சியில் ஒன்று ஒன்றா பகிர்ந்துக்கிறேன். இப்போது பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க, தொடர்ந்து இன்னொரு நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி கூட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்க?
2: ஒன்னும் இல்லடா. விட,
1: என்னடா கோவமா இருக்கியா? என்னன்னு சொல்றா பாத்துக்கலாம்.
2: இல்ல மச்சான், நான் போய் ஒருத்தர்கிட்ட ஏன் சார் நின்றுட்டே இருக்கீங்க, அங்க போய் உக்காருங்கன்னு சொன்னான்டா.
1: சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு?
2: அவர் என்னோட பேச்சுக்கு மரியாதையே கொடுக்காம அவர் பாட்டுக்கு போயிட்டாரா?
1: ஏன்டா அப்படி பண்ணாரு?
2: அவருக்கு தமிழ் தெரியாது போல, அதனாலதான் பூந்து போயிட்டாரு.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இத ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சிட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி ஸ்விட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈர இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: பலமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம அஸ்வின் கூட தான் பேச போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம அஸ்வின் கூட பேசிடலாமா? அஸ்வின், நீங்க வந்து மேக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஸ்கூல்ல வந்து ஃபேவரட் சப்ஜெக்ட் மேக்ஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க. சரி, மேக்ஸ்ல எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க?
4: 90
3: மேல. அப்பனா நீங்க வந்து டாப்பரா இருப்பீங்க போலயே. சரி, ஓகே ஓகே. சரி, ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? யார் யாரெல்லாம்? அது
4: ரெண்டு மூணு பசங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க. அதில் வந்து ரொம்ப மெயின்னா நான் வந்து ஏஎஸ் சர்வீஸ் அந்த பேரை சொல்லுவேன். அடுத்து ரிஷப், அந்த ரெண்டு பசங்க ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாருங்க. இது சார் கேஸ்னு ஒரு பையன் இருக்கிறான். இப்போ எங்கள் கிளாஸ்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம். கோகுல், அடுத்து நம்ம தர்சிகா தோசிகா அப்படி நிறைய பேர் இருக்காங்க.
3: ஓகே, நீங்கள் சொல்கிறத பார்த்தா எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க போலயே. சரி, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி வெளியெல்லாம் போகலாம் அப்படின்னு பிளான்லாம் போட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி போயிட்டு வந்திருக்கீங்களா?
4: நிறையா வாட்டி போட்டிருக்கோம், நான் ஒரு வாட்டி கூட போனதில்லை.
3: பிளான்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது, ஆனால் போனது தான் இல்லைன்றீங்க. சரி, ஏன், எதனால் வந்து நீங்கள் போக முடியாமல் போச்சு?
4: வீட்டில் பேரண்ட்ஸ் வர மாட்டாங்க. அப்படி போகணும்னு நினச்சாலும் எங்களுக்கு டைம் இருக்காது, அப்படி இப்படின்னு சுற்றிட்டு போயிடுவோம். ஆனால் சிலம்ப கிளாஸ் வழியாக ஒரு காப்பி இருக்கோம், அந்த இந்த மலைக்கு போயிருக்கோம், ஒரு தவுத்து மலைக்கு அப்படி போயிட்டு வந்துருக்கோம். அதனால் சிலம்ப கிளாஸ் வழியாக நிறையா போயிருக்கோம். கள்ளக்குறிச்சி கிளாஸ் வழியாக போயிட்டு வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் பண்ணிட்டு வந்திருக்கோம். கள்ளக்குறிச்சி யானை முட்டல் ஃபால்ஸு, அடுத்து அந்த முத்துமலை முருகர் கோயில் அங்கே போயிட்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு வந்திருக்கோம்.
3: ஓ, அந்த பக்கம் போகலனாலும் இந்த சைடில் இருந்து நீங்கள் போயிட்டீங்க?
4: இந்த சைடு போயிட்டோம்.
3: ஓகே ஓகே. சரி, என்ன பிளான் போட்டு கேன்சல் ஆச்சு? எங்கே போகலான்னு நீங்கள் வந்து பிளான் போட்டீங்க, அது வந்து கேன்சல் ஆயிடுச்சு, சொல்லுங்க.
4: ஸ்விம்மிங் பூல் போனாலாம் பிளான் போட்டோம், ஆனால் கடைசியில் வீட்டில் யார் வீட்லேயும் வர மாட்டேன்ட்டாங்க.
3: சரி, அப்போ நெக்ஸ்ட் டைம் ஆச்சும் ஸ்விம்மிங் பூல் போகிற மாதிரி ஒரு பிளானை ரெடி பண்ணி அதே மாதிரி போயிட்டு வந்துருங்க. ஆ,
4: என்சிசியில் வந்து கர்நாடகாவுக்கும் டெல்லிக்கும் போயிட்டு வந்திருக்கேன். அந்த ரெண்டு சர்டிஃபிகேட்டும் இருக்குது, அது மாதிரி ஏ சர்டிஃபிகேட் ஏ கிரேடும் வந்துருச்சு. இப்போ என்சிசிலையும் லெவலில் போயிட்டு வந்திருக்கேன்.
3: சூப்பர் சூப்பர். 5 இயர்ஸாக நீங்கள் வந்து சிலம்பம் கற்றுட்டு இருக்கீங்க, அண்ட் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸுமே பண்ணியிருக்கீங்க. ஓகே, தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அஸ்வின் கூட பேசலாம். ஸ்டேடி உண்டாயிருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ சூப்பரான பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்கு. பாட்டை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: கார்போஹைட்ரேட் புரோட்டீன் விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஃபைபர்னு எல்லாமே ஒரே மீல் பிளேட்ல இருக்கிற மாதிரியான ஒரு டிஷ்ஷை தான் நான் இன்னும் சில விஷயங்கள் அஸ்வின் கூட பேசிடலாம். இப்போ இந்த நேரத்தில் நான் எப்பயுமே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி சொல்லுவேன் இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நான் என்ன ரெசிபி சொல்ல போறேன்னா கார்போஹைட்ரேட் புரோட்டீன் விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஃபைபர்னு எல்லாமே ஒரே மீல் பிளேட்ல இருக்கிற மாதிரியான ஒரு டிஷ்ஷை தான் நான் இ பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா காய்கறி சீஸ் ஊத்தாப்பம் தான். எல்லாமே மோஸ்ட்டாக இதிலே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் தோசை மாவு 2 கப்பு, கேரட் துருவினது 4 டேபிள்ஸ்பூன், கொடமிளகா குட்டி குட்டியாக நறுக்குனது 2 டேபிள்ஸ்பூன், வெங்காயம் 1, அதையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கணும். தக்காளி கொஞ்சோண்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் இருந்தால் போதும். சீஸ் துருவல் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், மிளகுத்தூள் கொஞ்சோண்டு. இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. இது நார்மலாக நம்ம எப்பயுமே வீட்டில் செய்கிற ஊத்தாப்பம் தான். அதுலேயே கொஞ்சம் காய்கறிகள் சீஸ் எல்லாம் ஆட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர்லாம் இதில் கொண்டுட்டு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஃபுல்லாக மாற்றி கொடுக்கறதுக்கு தான் இந்த ஒரு டெக்னிக்கு. ஸோ ஃபஸ்ட்டு தோசைக்கல் வச்சு நல்லா காஞ்சதும் அது மேலே ஊத்தாப்பம் சைஸில் ஒரு தோசையை ஊற்றி கேரட்டு கொடமிளகா வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடணும். இப்போது ஓரளவுக்கு நல்லா காய்கறிகள்லாம் வெந்திருக்கும். கொஞ்சம் நல்லா எண்ணெயை தாராளமாக கூட ஊற்றலாம். எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா நெய் கூட இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு நெய் வந்து ரொம்ப நல்லது, அவங்களோட கட் ஹெல்த்தை சீராக மாற்றுறதுக்கு நெய் உதவும். அதனால் நெய் வந்து இதில் சேர்த்துக்கலாம். அண்ட் அதுக்கு மேலே இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும் இல்லையா ஊத்தாப்போம், அப்போது நம்ம இந்த துருவி வச்சுருக்க சீஸை மேலே சேர்த்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோன்னு வைங்களேன், சூப்பரான இந்த காய்கறி சீஸ் ஊத்தாப்போம் ரெடி ஆகிடும். இதில் லைட்டாக உப்பும் மிளகுத்தூளும் மேலே ஒரு டெக்கரேஷனுக்கு சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை லைட்டாக சேர்த்தோன்னு வைங்களேன், சூப்பரான இந்த காய்கறி சீஸ் ஊத்தாப்போம் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம என்ன வச்சுக்கலான்னா, எப்படியோ இது வந்து பார்க்குறதுக்கு பீட்ஸா மாதிரி தான் இருக்கும், ஆனால் பீட்ஸா கிடையாது, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வீட்டிலே செஞ்ச காய்கறி ஊத்தாப்பம் தான். அதனால் இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக சட்னி சாம்பார் இந்த மாதிரி எது வேணால் வச்சுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த டிஷ்ஷில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க

இல்லையா. கேரட் நம்ம இதில் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதில் விட்டமின் ஏ இருக்குது. அண்டு கொடமிளகா இதில் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதில் விட்டமின் சி இருக்குது. சீஸில் கால்சியம் இருக்குது. இட்லி மாவு அதாவது தோசை செஞ்சுருக்கோம் இல்லையா, தோசையில் வந்து கார்போஹைட்ரேட் இருக்குது. இதில் இன்னும் என்ன மிஸ் ஆகுதுன்னா ப்ரோட்டீன் தான் மிஸ் ஆகுது. அதனால் ரெண்டு வேக வச்ச முட்டையை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு இது கூட செஞ்சு அப்படியே கொடுத்துடலாம். அப்படி இல்லைனா முட்டையை துருவி இது மேலேயே கூட லைட்டாக போட்டு கூட கொடுக்கலாம். ஏன்னா மிளகு தூளும் முட்டையும் வந்து சம காம்பினேஷனாக இருக்கும். அதை கூட நம்ம இது மேலே சேர்த்து கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் ஒரு ஹெல்த்தியான எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்கக்கூடிய ஒரு மீல் பிளேட் ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நிகழ்ச்சியில் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பாட்டு கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட அஸ்வின் தான். ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ சிலம்பம் கிளாஸ்ல எங்கெங்கெல்லாம் டூருக்கு கூட்டிட்டு போனாங்க அண்ட் அவங்க என்னென்ன மேட்ச்லலாம் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கிட்ட சொன்னாரு. ஸோ இப்போ இன்னும் சில விஷயங்களை நம்ம வந்து அஸ்வின் கூட பேசிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைங்களோட எஜுகேஷன் சம்மந்தமாக எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இப்போது குழந்தைங்க நிறைய விஷயங்களை புதுசு புதுசாக சோஷியல் மீடியாவிலிருந்து தான் கற்றுக்குறாங்க, இது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும் மேம்?
5: நிறைய பசங்களுக்கு நிறைய திறமை இருக்குது. முன்னதான் வந்து நம்ம ஒரு புக்கை எடுக்கணும், ஒரு லைப்ரரிக்கு போகணும், ஒரு புக்கை தேடணும், அதிலிருந்து நமக்கு உண்டான கருத்துக்களை எடுக்கணும். இப்போ அப்படி கிடையாது. சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு டாபிக் எடுத்து டைப் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு உண்டான விஷயங்கள் நமக்கு நிறைய வருது. இப்போ நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சயின்ஸ் ஓரியன்டாகவும் நிறைய ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க.
4: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சயின்ஸ் ஓரியன்டாக நிறைய புது புது விஷயங்களை டெக்னாலஜியெல்லாம் கற்றுக்கிறதுக்கு குழந்தைங்க வந்து ஆர்வமாக இருக்காங்க. இந்த மாதிரி புதுசு புதுசாக எதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், இது எப்படி இருக்கும், இதனால் நமக்கு என்ன வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க பயங்கர ஆர்வமாக இருக்காங்க குழந்தைங்க. அதனால் சோஷியல் மீடியா அப்படிங்கிறது அளவோட குழந்தைங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி நம்ம சாப்பாடை வந்து அளவோடு எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி தான் சோஷியல் மீடியாவும் நமக்கு ஒரு அளவு தான். அதுக்கு மீறி போச்சுன்னா தான் அது நமக்கு ஆபத்தாக முடியும். அதனால் அளவோட பேரண்ட்ஸோட கைடன்ஸோட சோஷியல் மீடியாவை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம அஸ்வின் கூட பேசிடலாம். அஸ்வின், நீங்கள் வந்து என்சிசி போயிருக்கீங்க, ப்ளஸ் டெல்லி கர்நாடகாலாம் நிறைய மேட்ச் போய் அட்டன் பண்ணியிருக்கேன், சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கேன்னு சொன்னீங்கல்ல சிலம்பத்தில். சரி, இது வந்து எதனால் இப்படி வந்து ஒரு பாசிபிள், நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் சிலம்பத்தில் வளர்ந்துருக்கீங்க, இதுக்கு காரணம் என்ன அஸ்வின்?
6: நாங்கள் மாஸ்டர் வந்து பேசி பேசி இன்ஸ்பயர் பண்ணி தான் இங்கே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டே வந்துச்சு. இப்போ மாஸ்டர் இல்லைன்னா அவ்வளோ அளவு போயிருப்போமான்னு தெரில. மாஸ்டருக்கு போய் தான் எல்லாமே இவ்வளோ தூரம் வந்தோம்.
4: கண்டிப்பாக மாஸ்டர் வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்க. சரி ஓகே, சரி இப்போ வந்து நம்ம சோனா எஃப்எம் மூலமா நீங்கள் வந்து மாஸ்டருக்கு ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
6: நான் வந்து எப்படியாவது சிஎம் ட்ராஃபி டிஸ்ட்ரிக்ட் நேஷனல் லெவல் கழிச்சு மாஸ்டர் எப்படியாவது ஒரு பெரிய லெவலில் கொண்டு போய் சேலம் சிலம்கிங் எங்கள் பேரை வந்து பெரிய லெவலில் கொண்டு போனால் தான் என் ஆசை. மாஸ்டர் தான் அது மட்டும்தான்.
4: வெரி குட் அஸ்வின், இதே மாதிரி தொடர்ந்து சிலம்பத்தில் இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ.
6: தேங்க்யூ.
4: ஓகே, அதோட நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் பாடல்களுக்கு அப்புறமா 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் உங்கள் கூட பேசுகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. மலைவாழ் மக்களோட வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்கும், அவங்களோட கலாச்சாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்காக சொல்றதுக்காக தருண் காத்துக்கிட்டு இருக்காரு. நிகழ்ச்சியை கேளுங்க. நான் இப்போ இங்க இருந்து கிளம்புறேன். பாய் பாய் மக்களே.
7: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

திரும்பி வரும். நானும் உன்னை குறை சொல்லவில்லை, உன் நடிப்புக்கு இங்கு பஞ்சம் இல்லை. குறை சொல்லுவது என் கடமை இல்லை, ஆனால் அதுதான் முற்றிலும் உன்னை உன்னை நம்பி நானும் வந்த பாரடி. கடைசியா ஒன்னு நான் சொல்ல போறேன் கேளுடி.

என்னதான் பாவம் செஞ்சா உன்னதான் காதல் செஞ்சா ஒரு புதிய வாழ்க்கையை நீயும் உருவாக்க உன்னை தேடி வந்த என்னை நீயும் விட்டு வெல்லக இதுதான் காதலா நானும் அழுக காதலித்த நாட்களை நீ

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பராக இருக்கேங்க. உலகத்தோட வியப்பூட்டக்கூடிய மலைகளில் ஒன்று பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த மலையோட பேர் சிம்போராசோ தாங்க. இது தென் அமெரிக்க நாடான ஈக்வடாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்டிஸ் மலைத்தொடரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான அடுக்கு எரிமலை தாங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. சிம்போராசோவோட உயரம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 6,263 மீட்டர். இதனால இது ஈக்வடாரோட மிக உயரமான மலையா இருக்குங்க. ஆனா இதோட உண்மையான சிறப்பு உயரத்துல மட்டும் இல்ல. நேர்களே, பொதுவாக உலகத்தில் மிக உயரமான மலை அப்படின்னாலே நம்ம எவரெஸ்ட்டை நினைப்போம். அது சரிதான், ஆனால் பூமியோட மையத்திலிருந்து அளந்தா எவரெஸ்ட்டை விட சிம்போராசோவோட உச்சி அதிக தூரத்தில் இருக்குங்க. இதுக்கு காரணம், பூமியோட வடிவம் பூமி முற்றிலும் வட்டமாக இல்லைங்க. பூமத்திய ரேகை பகுதியில் சற்று புடைப்பாக இருக்கு. சிம்போராசோ அந்த பகுதியில் இருக்கிறதுனால அதோட உச்சி பூமியோட மையத்திலிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய இடமா இருக்குங்க. இது ஒரு அரிய புவியியல் அதிசயம். சிம்போராசோ அப்படின்ற பேருக்கு பல அர்த்தங்கள் இருக்குங்க. உள்ளூர் கெச்சுவா மொழியில் அது பனியோட மலை, அப்படி இல்லைன்னா மறுபுறத்தில் இருக்கக்கூடிய பனி அப்படின்னு பொருள். உள்ளூர் மக்களோட ஆன்மீக நம்பிக்கைகளில் சிம்போராசோ ஒரு தந்தைய மாதிரியே பாதுகாவலராக இருக்குங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய துங்குராகுவா எரிமலை தாய் அப்படின்னும், பிஞ்சுஞ்சா மலை குழந்தை அப்படின்னுமே சொல்லப்படுது. இந்த நம்பிக்கை இயற்கையுடனான மக்களோட ஆழமான உறவை வெளிப்படுத்துதுங்க. சிம்போராசோவோட சுத்தி இருக்கக்கூடிய புல்வெளிகள், மலைப்பகுதிகள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்கள் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமானது. இங்க விகுனா, அல்பாகா, லாமா மாதிரியான ஆண்டிஸ் மலைப்பகுதி விலங்குகள் வாழ்ந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாம இந்த மலையோட பனிப்பாறைகள் பல கிராமங்களுக்கு குடிநீர் ஆதாரமா இருக்குங்க. பல நூற்றாண்டுகளா மக்கள் இந்த மலையோட பனியை வெட்டி கீழ்நிலப்பகுதிகளுக்கு போய் விற்கிறாங்க. நேர்களே, ஒரு மலை வெறும் கற்களாலையும் பனியாலையும் ஆனது இல்லைங்க. அது ஒரு நாட்டோட வரலாறு, கலாச்சாரம், அறிவியல் மற்றும் மக்களோட வாழ்க்கையோட இணைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இயற்கை அதிசயம்தான் சிம்போராசோ. இதை பற்றி இன்னும் சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லலாங்க. அதெல்லாம் வரக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் கேட்டுக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம்.

ஜூனியர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போர்டினா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.
1: ஏ சாரா, கருப்பூர்ல ஜூன் 1st இருந்து புதுசா பி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
2: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்ரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
1: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் 1 முறை இலவச ஆலோசனை கூட இருக்காம். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் பி பிளஸ் கிளினிக்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
4: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவ்ஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல. காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்ரு போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன், இதெல்லாம் நாஸ்தென்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. 4th இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தென்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டுருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோட காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அவங்க வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட், என்ன அப்படின்னா திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தென்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தென்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க, தஸ்தாயேவ்ஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்துல இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் இருக்கக்கூடிய நாகலூர் கிராமத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போ ராஜேஷ்குமார் அப்படின்ற ஒரு அண்ணாவை சந்திச்சிருந்தேங்க. ஏற்காட்டில் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு விவசாயம் அப்படின்றது ஒரு முக்கிய வாழ்வாதாரமாக இருக்குது. அந்த விவசாயத்தில் மக்கள் எந்த அளவு ஈடுபாடோடு இருக்காங்க, என்னென்ன விவசாயம்லாம் செய்கிறாங்க அப்படின்றத அந்த அண்ணா கிட்ட கேட்டப்போ நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு. வாங்க, அவர் என்ன சொன்னார் அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: இதில் வந்து முக்கியமான விவசாயம் அப்படின்னா தோட்டப்பயிர் வந்து காஃபி தான். இங்கே காஃபி இது வந்து பனப்பயிர், அது பனப்பயிரில் வந்து காஃபி தான் முக்கியமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து பெரும் முதலாளிகள்கிட்ட தான் இங்கே நிறைய எஸ்டேட்ஸ் எல்லாமே இருக்குது. யாருக்கிட்டையும் பொதுமக்கள்கிட்டையெல்லாம் இல்லை. எல்லாத்துக்குமே அவங்க வந்து அவங்க வாழக்கூடிய ஒரு சின்ன இடம், அவங்க வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட இடம் தான் இருக்குது. மற்றபடி பெரும் முதலாளிகள் கையில் தான் இந்த எஸ்டேட்டெல்லாம் இருக்குது. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த முதலாளிகள் இங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே இந்த தோட்டத்தை சார்ந்ததாக இருந்தது. இந்த காபி பயிரை போய் அங்கே போய் களை எடுக்கிறது, அதுக்கு உரம் போடுறது, அது போல் இருந்தது. ஆனால் இப்போ வந்து இந்த முதலாளிகள் வந்து இவங்களை அதிக அளவு வச்சுக்கிறது இல்லை. தேவைக்கு ஏற்ப கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் வச்சுக்கிறாங்க. அதனால் மீதி இருக்கிற மக்கள் எல்லாமே இப்போ சமீபத்தில் இருக்கிற இந்த ரெசார்ட்டு ஹோட்டல்ஸு அதில் போயிட்டு வேலை செய்கிறாங்க. விவசாயம்னு பார்த்தீங்கன்னா இந்த பனப்பயிர் காஃபி தான். சின்ன வயசில் இருந்தப்போ எங்களுக்கான முக்கிய வாழ்வாதாரமே இங்கே இந்த தோட்டத்தில் வேலை தான், காஃபி இந்த இதில் தான், தோட்டத்து வேலை தான்.
5: இந்த தோட்ட வேலை தவிர்த்து வாழ்வாதாரத்துக்காக மக்கள் வேறு என்னென்ன பணிகளாக செஞ்சுட்டு வராங்க?
4: அதாவது படித்து இங்கே படிக்கிறவங்க வந்து அது அநேகமாக வெளியே வேலை கிடச்சி வெளியே போயிடுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கட்டடம் கட்டுற வேலைக்கு போகிறாங்க. அடுத்தது டைல்ஸ் ஓட்டுறது, ஏன்னா ரெசார்ட்ஸ் எல்லாம் இங்கே அதிகமாக இருக்கிறதுனால டைல்ஸ் ஓட்டுற வேலை இங்கே நிறையா இருக்குது. அது ஒரு பெரிய வாழ்வாதாரமாக இருக்குது. கட்டட வேலை, டைல்ஸ் ஓட்டுறது, இது போல் இருக்கிற அந்த அதனை அந்த ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது.
3: ரொம்ப அருமையாக, தெளிவாக, பொறுமையாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு ராஜேஷ்குமார் அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களே, தொடர்ந்து ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். நீங்களும் இந்த மாதிரி பேசணும், நீங்களும் ஏற்காட்டில் இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம்என் 9787701078 என்ற எண்களை தொட்டு தாராளமாக வந்துட்டு நீங்கள் ஒரு மெசேஜை தட்டி விடுங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்குது அப்படின்னாலுமே அதில் நீங்கள் தெரிவிக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கேன்.

0: உங்க பையன் வீட்டுல எல்லாருக்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயக கமிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.
3: Sona FM. 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sona Valiyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaigaloda future beautiful ah design panna Sona Valiyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 94425 92160.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இதை ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட சுவிட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சிட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி சுவிட்ச் எல்லாம் போட்டிருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈர இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காட்டில் ஒரு சில கிராமங்களில் ரொம்ப அருமையாக கும்மி பாட்டு பாடுவாங்கங்க. சொல்லப்போனால் எல்லா கிராமங்கள்லையுமே பாடுவாங்க, ஆனால் ஒரு சில கிராமங்களில் மட்டும்தான் பாடுறாங்கன்னு நமக்கு தெரியுங்க. ஆனால் ஊர் திருவிழாவில் போய் பார்த்தோம்னா எல்லா கிராமங்கள்லையுமே எல்லா மக்களுமே சேர்ந்து ரொம்ப அருமையாக பாடுவாங்க. நம்ம ஏற்காடு கடைசியாக போயிருந்தப்போ வெள்ளையம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டியை சந்திச்சிருந்தாங்க. அவங்க வந்துட்டு ஒரு கும்மி பாட்டு ரொம்ப அருமையாக நமக்காக பாடினாங்க. வாங்க அந்த பாட்டு எப்படி இருக்குது அப்படின்றத அவங்களோட குரல்லையே கேட்கலாம்.
4: சத்துலையும் செண்டாலரி அலேல கும்மி அலேலா அலேல கும்மி அலேலா செண்டு செண்ட பூத்தாளரி அலேல கும்மி அலேலா அலேல கும்மி அலேலாம் செண்டாளரி பூவேடுக்க அலேல கும்மி அலேலா அலேல கும்மி அலேலாம் ஒரு சேர்ந்து போகலாம் பெண்காலெல்லாம் அலேல கும்மி அலேலா அலேல கும்மி அலேலாம் குளத்திலையும் கொத்தாளரி அலேல கும்மியாலேலா அலேல கும்மியாலேலாம் ஒரு கொத்து கொத்த பூத்தாளரி அலேல கும்மியாலேலா அலேல கும்மியாலேலாம் ஒரு கொத்தாளரி பூவேடுக்க அலேல கும்மியாலேலா அலே

கும்மியாலேலா ரெண்டு ஆடு மேய்க்கும் ஏழையே தங்க ஏழையில கும்மியாலேலா ஏழையில கும்மியாலேலாம் ராத்திரிலையும் தண்ணி வந்த ஏழையில கும்மியாலேலா ஏழையில கும்மியாலேலாம் அந்த

ரொம்ப அழகா இருக்குல்ல. இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம் நேர்களே. இந்த பாடலை பாடின வெள்ளையம்மா பாட்டிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம நிகழ்ச்சியோட இந்த பகுதியில் ஏற்காட்டில் பதிவு செய்யப்பட்ட ஏதாவது ஒரு ஸ்பீசிஸை பற்றி தெரிஞ்சுப்போம். அப்படி இன்னைக்கு பலருக்கும் பயத்தையும் அதே நேரத்தில் ஆச்சரியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பூச்சி குடும்பத்தை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதாங்க வெஸ்பிடே அப்படின்னு சொல்லக்கூடிய குளவி குடும்பம். உலகம் முழுசுமே சுமார் 5000 மேற்பட்ட இனங்களை கொண்ட இந்த குடும்பம் பூச்சி உலகத்தில் ரொம்பவுமே வெற்றிகரமான மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட குடும்பங்களில் ஒன்றா இருக்கு. இதில் சமூகமாக வாழக்கூடிய குளவிகளும் தனித்து வாழக்கூடிய குளவிகளும் அடங்குதுங்க. சமூக குழுக்களில் வாழ்க்கை ரொம்பவுமே சுவாரஸ்யமானது. ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒரு ராணி குளவி இருக்கும். அவங்க தான் முட்டையிட்டு புதிய தலைமுறையை உருவாக்குறாங்க. அவங்களோட பல பெண் தொழிலாளர் குளவிகளுமே வாழுது. இது கூடு கட்டுதல், உணவு தேடுதல் மற்றும் குஞ்சுகளை பராமரித்தல் மாதிரியான பணிகளை செய்யுதுங்க. குளவிகளோட கூடுகள் இயற்கையோட அற்புதமான கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கு. சில குளவிகள் சேர்த்த வச்சு கூடுகளை உருவாக்குதுங்க. சில இனங்கள் மரத்தோட நார்களை மென்று காகிதம் மாதிரி ஒரு பொருளை உருவாக்கி அதை கொண்டு அழகான கூடுகளை கட்டுதுங்க. இது காரணமாக தான் அது காகித குளவிகள் அப்படின்னுமே அழைக்கப்படுது. குளவிகள் வெறும் கொட்டும் பூச்சிகள் மட்டும் இல்லை, அது சுற்றுச்சூழலுக்கு பல முக்கியமான சேவைகளையுமே செய்யுது. பல தாவரங்களோட மகரந்த சேர்க்கையில் இது பங்கெடுக்குது. அது மட்டும் இல்லாமல் பயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பல பூச்சிகளை வேட்டையாடி அதோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்துது. அதனால தான் இயற்கை விவசாயத்தோட மறைமுக நண்பர்களாகவும் இந்த குளவியை சொல்கிறாங்க. குளவிகளோட சமூக வாழ்க்கையிலையுமே ஒரு வியப்புட்டக்கூடிய அம்சம் இருக்குங்க. தொழிலாளர் குளவிகள் பிடிச்சு வரக்கூடிய பூச்சிகளை மென்று வளரும் லார்வாக்களுக்கு உணவாக கொடுக்குது. பதிலுக்கு லார்வாக்கள் ஒரு சிறப்பு திரவத்தை உற்பத்தி செய்யுது, அதை வளர்ந்த குளவிகள் உணவாக பயன்படுத்துது. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு வாழக்கூடிய அமைப்பு சமூக ஒற்றுமையோட சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குங்க. உலகத்தோட பல பகுதிகளில் குளவிகள் வாழ்ந்தாலும் அதோட வாழ்க்கை சுழற்சி காலநிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுதுங்க. சில பகுதிகளில் குளிர்காலம் தொடங்குறப்போ பழைய கூட்டங்கள் அழிஞ்சிடுது. ஆனால் புதிய ராணி பாதுகாப்பான இடங்களில் தங்கி அடுத்த பருவத்தில் புதிய கூட்டங்களை உருவாக்குது. இயற்கையில் ஒவ்வொரு உயிரினத்துக்குமே ஒரு முக்கிய பங்கு இருக்குது. குளவிகள் சில நேரங்களில் மனிதர்களுக்கு தொந்தரவாக இருந்தாலும் சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாக்கிறதுல அதோட பங்கு ரொம்ப பெருசுங்க. அதனால் இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு அதோட அற்புதமான உயிரினங்களை மதித்து பாதுகாக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: உலகத்தோட பல பகுதிகளில் வாழக்கூடிய பழங்குடி மக்களோட வாழ்க்கை முறைகளும் பண்பாட்டு அடையாளங்களும் மனித வரலாற்றில் முக்கிய அங்கமாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பழங்குடியினர்களில் தான் ஆஸ்திரேலியாவோட வடக்கு பிராந்தியத்தில் வாழ்ந்த உராங்கோ பழங்குடியின மக்களுமே இருக்காங்க. இவங்களை பற்றி தான் இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. உராங்கோ அப்படி இல்லைன்னா உருகு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த மக்கள் ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய கோபர்க் தீபகற்பத்தோட மேற்கு முனை பகுதிகளில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. குறிப்பாக போர்ட் எசிங்டன் பகுதியை சுற்றி இருந்த சுமார் 1300 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு அவங்களோட பாரம்பரிய வாழ்விடமாக இருந்தது. 1838 வருஷத்தில் இந்த மக்களை சந்தித்த ஆய்வாளர் கிராஃபோர்ட் பாஸ்கோ அப்படின்றவர் உரோங்கோ மக்கள் நல்ல உடல்நலத்தோடையும் நீண்ட ஆயுளோடையும் வாழ்ந்ததாக பதிவு செஞ்சிருக்காரு. பலர் 70 வயசுக்கும் மேலே வாழ்ந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்காரு. இது அவங்களோட வாழ்க்கை முறை இயற்கையோடு எவ்வளவு நெருக்கமாக இருந்தது அப்படின்றத காட்டுதுங்க. உராங்கோ சமூக அமைப்பு மிகவும் தனித்துவமானதாக இருந்தது. அவங்க பல குழுக்களாக பிரிஞ்சு வாழ்ந்தாங்க. டிஜி மற்றும் ஜாலோ மாதிரியான குழுக்கள் அவங்களுக்கு இடையில இருந்ததா ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. இந்த அமைப்பு சமூக ஒற்றுமையையும் பொறுப்பு பகிர்வையும் வலுப்படுத்தினதுங்க. அவங்களோட திருமணம் மற்றும் குடும்ப அமைப்புகளும் தனித்துவமானதாக இருந்தது. மாண்டேரோ ஜெல்லி மேன்பர்கேட் மாண்டேரோ வில்லி மாதிரியான திருமண பிரிவுகள் இருந்ததா பதிவுகள் சொல்லுதுங்க. இந்த மாதிரியான சமூக விதிமுறைகள் தலைமுறைகள் கடந்து அவங்களோட கலாச்சாரத்தை பாதுகாக்க உதவுனது. உராங்கோ மக்களோட மொழியும் அவங்களோட அடையாளத்தோட முக்கியமான அங்கமாக இருந்தது. அவங்களில் சில சொற்கள் இன்னைக்கு பதிவாகி இருக்குங்க. உதாரணமாக நவீன் அப்படின்றது தந்தையையும் நயோக் அப்படின்றது தாயையும் குறிக்கக்கூடிய சொற்களாக இருந்தது. இச்சில வார்த்தைகள் தான் அவங்களோட மொழி மரபை பற்றி நமக்கு நினைவூட்டுதுங்க. காலப்போக்கில் பல பழங்குடி மொழிகளை மாதிரியே உராங்கோ மக்களோட மொழியும் பயன்பாட்டிலிருந்து குறைஞ்சது.

இருந்தாலும் வரலாற்று நூல்கள் மூலம் அவங்களோட மொழி மற்றும் பண்பாட்டை பாதுகாக்கும் முயற்சிகள் தொடர்ந்துட்டு தாங்க இருக்கு. இன்னைக்கு ஊராங்கோ மக்களை பத்தி தகவல்கள் குறைவா கிடைச்சாலும் அவங்க வாழ்ந்த நிலம், சமூக அமைப்பு மற்றும் மொழி பற்றிய பதிவுகள் ஆஸ்திரேலிய பழங்குடி மக்களோட செழுமையான பாரம்பரியத்தை நமக்கு எடுத்துக்காட்டுது. ஒவ்வொரு பழங்குடி சமூகமும் மனித குலத்துல தனித்துவமான அறிவையும் அனுபவத்தையும் வச்சிருக்காங்க. அந்த வகையில ஊராங்கோ மக்களோட வரலாறு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு அரிய பண்பாட்டு செல்வமா இருக்கு. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டுமே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில. ஆனா இன்றைய நிகழ்ச்சியில இல்ல, நாளை நிகழ்ச்சியில. நான் இப்ப விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சோனா, எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடாவ வேணர்களே. நாளை நிகழ்ச்சியில இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில். தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நிகழ்ச்சி. இன்னைக்கு நான் யாருடைய ஒரு கதையை சொல்ல போகிறேன் அப்படின்னா, இன்னைக்கு எல்லாருமே வாழ்க்கையில் பல முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சின்ன தோல்வி வந்துட்டால் கூட, அதாவது ஒரு எக்ஸாமில் நம்ம வந்து ஃபெயில் ஆகிட்டால் கூட, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிவ் அப் பண்ணிட்டு போயிடும். இல்லை ஏதாவது ஒரு தோல்வி நமக்கு வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப முடங்கி போயிடும். ஆனால் அதையெல்லாம் ஃபேஸ் பண்ண ஒருத்தர் பிற்காலத்தில் மிகப்பெரிய உயரத்துக்கு போகிறார். 10வதுல வெறும் 44% தான் மார்க் எடுக்கிறாருங்க. அதுக்கப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாமில் 1 தடவை 2 தடவை இல்லைங்க, 10 தடவை தோத்துருக்கார். அவர் இன்றைக்கி இந்தியாவுடைய மிக உயரிய பதவியான ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கார் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயங்க. அவரோட ஒரு கதை தான் வந்து நான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி. அவரோட பேர் சரண் ஐஏஎஸ். இந்த கதை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதையாக இருக்கும். ஏன்னா இவர் ஃபேஸ் பண்ண விஷயங்கள், அதை படிக்கும் சின்ன வயசில் 10வது படிக்கும் போதே நிறைய தோல்விகள்லாம் ஃபேஸ் பண்ணுறார். காம்படிட்டிவ் எக்ஸாமில் 10 முறை தோல்வி அடைஞ்சிருக்கிறாருங்க. வேறு யாராவது இருந்திருந்தால் சரி இது நமக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு ஏதோ ஒரு வேலைக்கு வந்து போயிருப்பாங்க. ஆனால் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இன்றைக்கி இருக்கிறாரு அப்படின்னா அவர் எவ்வளோ ஒரு உழைப்பை உழைச்சிருப்பார், எந்தளவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். இந்த கதை ஒரு பாசிட்டிவ் மனப்பான்மையை நம்ம எல்லாருக்குமே வந்து கொடுக்குங்க. இந்த கதையோட ஆரம்பம் பீகாரில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம். அங்கே இருக்கிற ஒரு சாதாரண அரசு பள்ளியில் படித்த ஒருத்தர் தாங்க சரண் ஐஏஎஸ், அவனிஷ் சரண் அவருடைய பெயர். அவர் படிக்கிற டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்திருக்கிறாருங்க. அப்போ தான் ஒரு பெரிய ஒரு விஷயம், 10வது பொது தேர்வு ரிசல்ட் வருது. அந்த ரிசல்ட்லாம் வரும்போது எல்லாருமே அந்த 10th படிச்சுட்ருக்க மாணவர்களுடைய ஃபேமிலியில் எல்லாருமே ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருப்பாங்க, மாணவர்களும் காத்துட்ருப்பாங்க. அப்போ அந்த ரிசல்ட் வருது, 44% தான் அவருடைய மார்க். இன்றைக்கி 10வதுல 80%, 90% எடுத்தாலே சில குரூப்லாம் வந்து கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி அவர் வந்து 44% தான் எடுத்தாருங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: சேலத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 முதல் 1 வரை, மாலை 5 முதல் 9 வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க உங்க கூட. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா அவனீஷ் சரண். அவர் 10th பார்த்தீங்க அப்படின்னா 44% மார்க் தான் வந்து எடுக்கிறார். இன்றைக்கி ஒரு 80-90% எடுத்தாலே அவங்களுக்கு பிடிச்ச குரூப் வந்து எடுக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டம், கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் 44% அவர் எடுத்தப்ப அவரை வந்து எல்லாம் எந்த மாதிரி வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, என்ன இவ்வளோ கம்மி மார்க்கு அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் எதுக்குமே வந்து அவர் கலங்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லாங்க. சரி, நம்ம வந்து 12th ஒரு நல்ல மார்க் எடுக்கலாம், 12th பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா 12th நல்லா படிக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. ஆனால் 12th பார்த்திங்க அப்படின்னா ஒரு 65% தான் அவர் வந்து மார்க் எடுக்கிறாருங்க. சரி, காலேஜில் நல்லா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. காலேஜ்லேயும் அவர் வந்து 60% மார்க் தான் வந்து எடுக்கிறார். காலேஜ்லேயும் ஆவரேஜ், காலேஜ்லேயும் ஒரு பார்டரான மார்க். என்னதான் அவர் வந்து எல்லாத்துலேயும் ஒரு நார்மலான ஒரு மார்க் வந்து எடுத்தாலும் அவருக்கு இருந்த கனவு ரொம்ப ரொம்ப உயர்ந்தது, ரொம்ப ரொம்ப பெருசு. அப்படி என்ன நாகராஜ் அவருக்கு கனவு இருந்தது அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஆனால் அவர் 10th எடுத்தது 44%, 12th எடுத்தது 65%, காலேஜில் அவர் வாங்கின 1% 60%. இப்போ இது எல்லாம் பார்க்கக்குள்ள பக்கத்தில் இருக்கிறவங்க, அவங்க உறவினர்கள் எப்படி பாசிபிள், முடியாது அப்படின்னு ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்தியாவிலே ரொம்ப கஷ்டமான தேர்வு அப்படின்னா அது வந்து யூபிஎஸ்சி தேர்வு, சிவில் சர்வீஸ் தேர்வு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. லட்சக்கணக்கானவங்க எழுதுவாங்க, அதில் சில 100 பேர் தான் பாஸ் பண்ணுவாங்க. அவினீஷ் சரண் இந்த தேர்வுக்கு தயாராகும் போது எல்லாருமே அவரை கலாச்சிருக்கிறாங்க, சிரிச்சிருக்கிறாங்க. ஸ்கூல்லேயே ஆவரேஜ் மார்க் தான்.

எப்படி ஐஏஎஸ் ஆக போகிற அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்திருக்குங்க. இதையெல்லாம் கடந்து எப்படி ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக அவர் ஆனார் அப்படின்ற ஒரு கதையை இன்றைக்கி நான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான்,
2: நடந்துட்டு இருக்க? மரியாதையே கொடுக்காம அவரு பாட்டுக்கு போயிட்டாரா?
1: ஏன்டா அப்படி பண்ணாரு?
2: அவருக்கு தமிழ் தெரியாது போல, அதனாலதான் பூந்து போயிட்டாரு.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இதை ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட சுவிட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சுட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி சுவிட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, அவரோட பேரு அவனிஷ் சரண் ஐஏஎஸ். அவரோட ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இந்தியாவிலேயே ரொம்ப கடினமான தேர்வு என்ன அப்படின்னா யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வு தான். லட்சக்கணக்கானவங்க எழுதக்கூடிய இந்த தேர்வில் சில 100 பேர் தான் செலக்ட் ஆகுவாங்க. அவனிஷ் சரண் இந்த ஒரு தேர்வை எழுதணும் அப்படின்னு நினைக்கும்போது, முயற்சி எடுக்கும்போது எல்லாருமே சிரிக்கிறாங்க, கேலி பண்ணுறாங்க. ஏன்னா அவர் ஸ்கூலில் எடுத்த மார்க் ரொம்ப ரொம்ப கம்மியான மார்க். இவர் ஐஏஎஸ் ஆக முடியுமா அப்படின்னு எல்லாருமே சிரிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவர் ஐஏஎஸும் ஆகிறாரு. அவர் ஐஏஎஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் அவருக்கு எல்லாமே தோல்வியாக தான் அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். யூபிஎஸ்சி அவருடைய கனவு, ஐஏஎஸ் அவருடைய கனவு. ஐஏஎஸ் தேர்வுக்கு, அதாவது யூபிஎஸ்சி தேர்வுக்கு நம்ம தயாராகிறதுக்கு முன்னாடி, அதை எழுதுறதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சி சிபிஎஃப் எழுதினார், ஃபெயில் ஆகிட்டார். அடுத்து யூபிஎஸ்சி சிடிஎஸ் எழுதினார், ஃபெயில் ஆகிட்டார். சரி, மாநில அரசு நடத்தக்கூடிய பிசிஎஸ் எக்ஸாம் வந்து எழுதலாம், அதாவது நம்ம ஊரில் டிஎன்பிசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதை எழுதலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இங்கே தான் அவருடைய நிஜமான ஒரு கஷ்டகாலம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஒரு தடவை எக்ஸாம் எழுதினார், ப்ரிலிம்ஸ் ஃபெயில். ரெண்டாவது தடவை எழுதினார், ஃபெயில். மூணாவது தடவை எழுதினார், ஃபெயில். இப்படி தொடர்ந்து 10 முறை தோல்வியை சந்திக்கிறார். இப்படி 10 முறை தோல்வியை சந்தித்ததுக்கப்புறமா யூபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகக்கூடிய ஒரு மனநிலை இருக்குமா அப்படின்னா கட்டாயமாக இருக்காதுங்க. நம்ம வந்து தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி கூட முயற்சி பண்ண மாட்டோம், அந்தளவுக்கு நம்மளுடைய மனநிலை வந்து போயிடும். ஆனால் அவர் தொடர்ந்து அவருடைய கனவான ஐஏஎஸ் அதற்கு யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு தயாராகிறார். இவருடைய வெற்றி பயணம் எப்படி அமைஞ்சது அப்படின்றத நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க நேற்று இன்று நாளை. ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, அவனிஷ் சரண் அவரோட ஒரு கதை தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேங்க. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அதில் 10 முறை தோல்வி அடைகிறார். வேறு யாராவது இருந்தால் 1 முறை 2 முறை தோல்வி அடைஞ்சதுக்கப்புறமே இது நமக்கு வரலை அப்படின்னு வேறு ஏதாவது ஒர்க்கு போயிருப்பாங்க. 10 முறை தோல்வி அடைஞ்சதுக்கப்புறமா அவரோட இலக்கு டிஎன்பிஎஸ்சியில் எப்படியாவது பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு இருந்தால் அது நார்மல். ஆனால் அப்பையும் அவரோட இலக்கு ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்றது தாங்க. இத்தனை தோல்விகளுக்கு அப்புறமும் அவரோட முழு கவனம் ஒரே இலக்கு, யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வாக இருந்ததுங்க. முழு அர்ப்பணிப்போட படிக்கிறாரு, முதல் முறை எக்ஸாம் எழுதுறாரு. ப்ரிலிம்ஸ் பாஸ், மெயின்ஸ் பாஸ், இன்டர்வியூ நேர்காணலில் அவர் வந்து ஃபெயில். அதற்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 2வது முறையாக யூபிஎஸ்சி முயற்சி பண்ணுறார். அந்த முதல் முறை தோல்வி அடைஞ்ச இன்ட்ரி வரைக்கும் போய் தோல்வி அடைஞ்ச எல்லாருக்குமே ஒரு வருத்தம் வந்து இருக்குங்க. அந்த வருத்தத்தெலாம் கடந்து 2009 அவரோட 2வது முயற்சி எடுக்கிறாரு. ரிசல்ட் வருது. ஆல் இந்தியா லெவலில் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே 77வது இடத்தை பிடிக்கிறாருங்க. ஐஏஎஸ் அதிகாரியாக ஆகிறாரு அவனிஷ் சரண். இவரை 10வதுல 44% மார்க் எடுத்ததுக்கு எல்லாருமே கேலி கிண்டல் பண்ணி சிரிச்சிருக்காங்க. 12th காலேஜில் அவரோட மதிப்பெண் 60%. அப்போ அவருடைய கனவு ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு. அப்போ அந்த கனவை மற்றவர்கள்ட்ட சொல்லும்போது, இந்த மார்க் எடுக்கிற இதுலேயே வந்து அதிகமாக எடுக்க முடியல, எப்படி ஐஏஎஸ் ஆகுவ அப்படின்னு எல்லாருமே மனசில் நினச்சிருப்பாங்க. அவர் முன்னாடியும் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு மார்க்கை வந்து எடுத்துகிட்டு எப்படி ஐஏஎஸ் ஆகுவ அப்படின்னு. ஆனால் ஒரு கட்டத்தில் அவரோட விடாமுயற்சியால் ஐஏஎஸ் ஆகிறாருங்க அவனிஷ் சரண். தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8.

கோணா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் பல்லாயிரம் நிகழ்வுகள் நடக்கும். அதில் சில நிகழ்வுகள் மட்டும் நமக்கு வந்து ஒரு நினைவுகளாக நம்மளுடைய மனசில் வந்து இருக்கும். அப்படிப்பட்ட நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு அனுப்பலாங்க. இன்றைக்கி அவனிஷ் சரண் அவருடைய கதையை தாங்க நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். அதாவது ஆரம்பத்தில் ஸ்கூல் டைமில் ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஒருத்தராக வந்து இருந்திருக்கிறாருங்க. ஸ்கூல் மட்டுமே இல்லை, காலேஜ், அதற்கப்புறம் கூட. ஆனால் அவர் ஆவரேஜாக படித்தாலும் அவருடைய கனவு ரொம்ப ரொம்ப உயர்ந்ததாக இருந்தது. ஐஏஎஸ், இந்தியாவிலேயே ரொம்ப கடினமான தேர்வு அப்படின்னா யூபிஎஸ்சி தேர்வு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த ஒரு தேர்வுக்கு தயாராகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவரை எல்லாருமே கேலி கிண்டல் பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி அவரோட ஒரு கனவை மற்றவர்கள்ட்ட சொல்லும்போது, ஏன்னா அவர் எடுத்திருந்த மதிப்பெண்கள் 10th, 12th, காலேஜில் அது

எல்லாம் அப்படி, அதனால் அப்படி வந்து சிரித்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் வந்து ஐஏஎஸ் அதிகாரியாக ஆகிறாங்க. இவரோட கதையிலிருந்து நம்ம எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்றே ஒன்று தாங்க, நம்ம ஃபாஸ்ட் நம்மளுடைய பாஸ்ட் என்னவா வேணால் இருக்கலாம், நம்ம ஸ்கூலில் ரொம்ப கம்மியான மார்க் வாங்கியிருக்கலாம், நம்ம படிக்காமலே இருந்திருக்கலாம், நமக்கு ஒன்றும் தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அந்த பாஸ்ட் நம்மளுடைய ஃப்யூச்சரோட வெற்றியை தடுக்கவே முடியாது அப்படின்றது தான். இவரோட கதையிலேருந்து எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை வந்து கட்டாயமாக தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி பல நபர்கள் யூபிஎஸ்சி தேர்வுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு, அதே மாதிரி காலேஜில் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு, ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இவரோட கதை ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குங்க. இவரோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787707108. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.